0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
3: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
5: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், ஹுக்கும் ஹுக்கும்.
6: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: Чекай, ще бъде ето не. Rolex. Rolex.
1: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காற்ற விடுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: வாரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: பாட்டு கேப்பீங்க கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வர?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
4: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
5: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: We'll be back after a short commercial break.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: நினைக்கிறேன் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், சிங்கர் ஹரிஹரன்.
2: குக்கே

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழிப்பும் இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உழைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு சிறப்பு மிக்க தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நலம் பயக்கின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நற்பலன்களை நிரம்ப பெற வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொரு செயலினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. அதை இரண்டு விதமாக பிரிக்கிறார்கள் வாழ்க்கை தொடர்பான ஆராய்ச்சியை செய்யக்கூடிய தத்துவவாதிகள். ஒன்று, நமக்கான நன்மைகளை பெற அதை துரத்தி செல்வது, விடாமல் அதன் பின்னால் தலை தெறிக்க ஓடியும் அதை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்கிற முயற்சி அது. மற்றொன்று, நாம் விரும்பும் நன்மைகளை நம்மை நோக்கி ஈர்த்து வரவைப்பது. இதிலே இரண்டாவது முறைமைதான் சிறப்பானது என்றாலும் கூட அதை பலரும் உணர்ந்து கடைபிடிப்பதில்லை. தனக்கான அறிவை, செல்வத்தை, அனுபவத்தை துரத்தி கொண்டு ஓடுவதே பெரும்பாலானவர்களினுடைய வாழ்க்கையின் தன்மையாக அமைந்து விடுகிறது. ஆனால் வாழ்க்கை மிக நியாயமானது, நேர்மையானது. தகுதியுடையவர்களுக்கு தகுந்த சிறப்புகளை அது எப்போதும் மறுப்பதே கிடையாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதை பெற விரும்புகிறோமோ அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்குண்டான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போது தானாக அந்த நன்மை நம்மை நோக்கி ஈர்க்கப்படும், அது வந்து சேரும், அதிலே மாற்றமே கிடையாது. எல்லோரும் நம்மை மதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே, நாம் சிறந்த ஒரு அறிவாளியாக, நேர்மையாக செல்வத்தை சேர்த்த ஒரு பணக்காரனாக, உரிய தகுதியாலே உயர்ந்த பதவியை பெற்ற ஒருவராக நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ளும் பொழுது தானாக மற்றவர்கள் நம்மை மதிக்க துவங்குவார்கள், நம்மை தேடி வந்து நம்மை வணங்குவார்கள். ஆகவே மற்றவர்களுடைய மதிப்பை குறிப்பாக நாம் நாடி ஓடிக்கொண்டிருக்காமல் அந்த மதிப்புக்கு தகுந்த தகுதியை நம்மிடத்திலே வகுத்து கொண்டு விட்டோமேயானால் மதிப்பு தானாக வந்து சேரும். நீங்கள் ஊதியத்தை மட்டுமே கவனத்திலே வைத்து காத்திருக்காமல் 30 நாட்களும் கடுமையாக உழைத்து பாருங்கள். அந்த உழைப்பின் பலனாக தானாக ஊதியம் உங்களை வந்து சேரும். நீங்கள் மதிப்பெண்ணை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் கல்வியிலே கவனம் செலுத்துங்கள். அன்றாட பாடங்களை ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள். தேர்வு வரும்போது ஒரு சிறந்த மாணவனாக அத்தனை கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் எழுதிவிட்டு நீங்கள் வெறுமனே அமர்ந்திருந்தாலே போதும், மதிப்பெண் உங்களை தானாக தேடி வரும். ஆகவே நமக்கான நன்மைகளை துரத்தி கொண்டு ஓடுவதை விட அது தானாக நம்மை வந்து சேருகின்ற வகையிலே நம்முடைய செயல்பாடுகளை திருத்தமாக, தீர்க்கமாக நாம் அமைத்துக் கொள்வதுதான் மிகச்சிறந்த வாழ்வியல் அணுகுமுறை. அந்த அடிப்படையிலே இந்த தினத்திலே நம்முடைய செயல்கள் அனைத்துமே மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக அமைந்து அளப்பரிய நன்மைகள் எல்லாம் நம்மை நாடி வரும்படியாக இந்த நாள் நமக்கு அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: பி பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்போ 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. தனிமையிலே நாம் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் பொதுவெளியிலே நமக்கு பெருமை தேடி தரும் என்கிறார்கள் தத்துவவாதிகள். உதாரணத்திற்கு, நீங்கள் உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஊரை கூட்டி பொதுவிலே நாம் செய்வதில்லை. ஒரு உடற்பயிற்சி கூடத்திலோ அல்லது பலர் தன்னுடைய வீட்டிலேயே கூட சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வருவார்கள். தான் மட்டும் வீட்டிலே இருந்து புறப்பட்டு தனிமையிலே நடைபழகுவார்கள். அப்படி நாம் தனியாக செய்கின்ற அந்த ஒரு நல்ல விஷயம் நம்முடைய உடலின் தோற்றத்திலே ஒரு ஒழுங்கை கொண்டு வரும். நம்முடைய தோற்றம் பார்ப்பதற்கே அத்தனை கம்பீரமாக மாறத் துவங்கும். நம்முடைய ஆரோக்கியமானது மேம்படும் இல்லையா? இது நீங்கள் தனிமையிலே செய்யக்கூடிய ஒரு முயற்சியினுடைய பலன். ஆனால் எல்லோரும் பார்க்க பொதுவெளியிலே உங்களுக்கு அது பெருமை தரும். நீங்கள் தினமும் ஏதேனும் ஒரு புத்தகத்தை தொடர்ந்து வாசித்து வருகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டிலே தனிமையிலே செய்யக்கூடிய ஒரு செயல், அப்படி பல புத்தகங்களை நீங்கள் வாசிப்பதினாலே உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த அறிவின் திறன், பல துறைகளை பற்றிய ஒரு புரிதல் அற்புதமாக உங்கள் பேச்சிலே வெளிப்படும். நிறைய வாசிக்கக்கூடியவர்கள் பேசும் பொழுது அந்த பேச்சிலே அர்த்தம் இருக்கும். கேட்பவர்களுக்கு புதுமையான பல தகவல்கள் கிடைக்கும். நீங்கள் உணவை சாப்பிடும் பொழுது அதிலே கடைபிடிக்கின்ற ஊட்டச்சத்து முறைகள், தேவையற்ற உணவுகளை சாப்பிடுவதை நீங்கள் குறைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உணவை மட்டுமே நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அது என்ன செய்யும்? உங்களுடைய ஆற்றலை கூட்டும். உங்கள் செயலிலே ஒரு உற்சாகம் தெரியும். அது உடற்பயிற்சியோ அல்லது ஊட்டச்சத்து உணவு முறைமைகளோ நீங்கள் தனிமையிலே கடைபிடிக்கின்ற ஒரு நல்ல ஒழுக்கம். ஆனால் நீங்கள் பொதுவெளியிலே செய்கின்ற செயல்கள் அனைத்திலும் அதனுடைய வெளிப்பாடு என்பது மற்றவர்கள் பிரமிக்கின்ற அளவிற்கான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். எல்லோரும் பார்த்திருக்கும் பொழுதுதான் நல்லதை செய்ய வேண்டும் என்று இல்லை. உண்மையில் நீங்கள் எப்போதுமே யார் நம்மை கவனித்தாலும் கவனிக்கவில்லை என்றாலும், அதிலும் குறிப்பாக நாம் தனிமையிலே இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு நல்ல விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறோமோ, இயல்பாகவே அதனுடைய பலாபலன்கள் நீங்கள் மெனக்கெடாமலேயே மற்றவர்களினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே, மதிப்பை பெற்றுத்தருகின்ற வகையிலே நம்மை செயல்பட வைக்கும். ஆகவே நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை எப்போதும் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதை நாம் வழக்கமாக்கிக் கொண்டாலே போதும், நாம் மெனக்கெட்டு சில விஷயங்களை செய்து பெயர் பெற வேண்டிய அவசியமே இருக்காது. நாம் கடைபிடிக்கின்ற அந்த நல்ல பழக்க வழக்கங்களே உரிய வகையிலே நம்மை இயங்க வைத்து அதற்குரிய பெருமையை எல்லோரிடமிருந்தும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: incoming.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக செப்டம்பர் மாதம் 15 தேதியில வெவ்வேறு காலகட்டங்களில் கடந்த காலத்துல நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க துவக்கங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1857 டிமோத்தி ஆல்டர் அப்படிங்கிற நியூயார்க்கை சேர்ந்த ஒரு அறிஞர் டைப் செட்டிங் மிஷின் அப்படிங்கிற அச்சுக்கோர்ப்பு இயந்திரத்தை முதன் முதலாக கண்டறிந்து அதற்கான காப்புரிமையை பெற்றார். இவருடைய கண்டுபிடிப்பை அடிப்படையாக வைத்துத்தான் அச்சு இயந்திரங்களினுடைய இரு வகையாக விளங்கக்கூடிய லினோடைப் மற்றும் மோனோடைப். இந்த இரண்டுமே பல்வேறு அறிஞர்களாலே பிற்காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. 1857 இவர் அச்சுக்கோர்ப்பு இயந்திரத்தை கண்டறிந்த பிறகு 1884 மெர்கன்தாலர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் லினோடைப் என்று சொல்லப்படுகின்ற அச்சுக்கோர்ப்பு இயந்திரத்தையும், 1885 அமெரிக்காவைச் சேர்ந்த மற்றும் ஒரு கண்டுபிடிப்பாளரான டால்பர்ட் லான்சன் என்பவர் மோனோடைப் என்று சொல்லப்படுகிற அச்சுக்கோர்ப்பு இயந்திரத்தையும் கண்டறிகிறார். இப்படி அச்சுத்துறையிலே பல விஷயங்கள் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது டிமோத்தி ஆல்டர் அவர்கள் 1857 கண்டறிந்த அச்சுக்கோர்ப்பு இயந்திரம் தான். இதுதான் ஒரு சிறப்பான துவக்கமாக அமைந்திருக்கிறது. அதே போல 1917 உலக புகழ்மிக்க ஃபோர்ப்ஸ் பத்திரிகை முதன் முதலாக திரு பி சி ஃபோர்ப்ஸ் மற்றும் திரு வால்டர் ட்ரே என்கின்ற இருவராலே அமெரிக்காவிலே தொடங்கப்படுகிறது. பி சி ஃபோர்ப்ஸ் அவர்கள் பொருளாதார ரீதியாக பத்திரிகைகளில் எழுதுவதிலே வல்லவராக இருந்தவர், பினான்சியல் ஜேர்னலிஸ்ட் என்று சொல்வார்கள். அதே போல வால்டர் ட்ரே அவர்கள் வால் ஸ்ட்ரீட் என்கிற பத்திரிகையினுடைய பொது மேலாளராக இருந்தவர். பொதுவாக தொழில் என்றாலே அதிலே வியாபார நோக்கம், பணம் சம்பாதிப்பதுதான் முதன்மை நோக்கமாக இருக்கும். ஆனால் அங்கே மனிதத்தன்மையும் அவசியம் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த இருவரும் சேர்ந்து ஃபோர்ப்ஸ் பத்திரிகையை துவங்குகிறார்கள். அதே போல 1928 மருத்துவத்துறையிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்கிறது. என்னவென்றால், லண்டனில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் மருத்துவமனையில் நுண்ணுயிர் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த அலெக்சாண்டர் ஃபிளமிங் அவர்கள் இன்ஃபுளுன்சா வைரஸ் பற்றிய ஆராய்ச்சியிலே தீவிரமாக ஈடுபட்டிருந்த போது பென்சிலின் என்கின்ற ஒரு நோய் தடுப்பு மருந்தினை கண்டறிகிறார். உலக அளவிலே நுண்ணுயிர் தொற்று நோய் தடுப்பிலே இன்றைக்கும் கூட முக்கிய பங்காற்றிக் கொண்டிருக்கின்ற பென்சிலின் என்கிற அரு மருந்தை முதன் முதலாக அலெக்சாண்டர் ஃபிளமிங் அவர்கள் கண்டறிந்து அதன் மூலமாக மனித குலத்திற்கு பெரும் நன்மையை விளைவித்த தினம் இன்றைய தினம். இப்படி பல நல்ல விஷயங்கள், பயன் தரத்தக்க பல அற்புதமான ஆரம்பங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மிகச்சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சாத்தியப்படுத்துகின்ற துவக்கங்கள் இன்றைய தினத்தில் நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. சில நேரங்களிலே சில உணவை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்திற்கு தோன்றும். ஆனால் அந்த உணவை சாப்பிட்டால் கண்டிப்பாக நம்முடைய ஆரோக்கியம் பாதிக்கும். இந்த இடத்திலே அந்த உணவை ருசி பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை, ஆனால் ஆரோக்கியம் என்பது நம்முடைய அத்தியாவசியமான தேவை. நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்திற்குள் ஒரு ஆசை எழும். ஆனால் அந்த நேரம் கட்டாயம் நாம் எழுந்து ஒரு பணியை செய்தே ஆக வேண்டும் என்பது தேவையாக இருக்கும். இப்படி பல நேரங்களிலே நம்முடைய ஆசைக்கும் தேவைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். இங்கே ஆசைக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டுமா அல்லது நம்முடைய தேவைக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டுமா? கண்டிப்பாக தேவைக்குத்தான். ஏனென்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும், அதுதான் நமக்கு நன்மை செய்யும், நிரந்தரமான நன்மை. உடல் ஆரோக்கியத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த தேவையை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு பண்டத்தை ருசி பார்க்கிறீர்கள் என்றால் அது அந்த நேரம் மட்டுமே உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அது உங்களை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் இல்லையா? அதுபோல வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் ஆசை எது, தேவை எது, தற்காலிகமாக நமக்கு நன்மையை கொடுத்துவிட்டு நிரந்தரமான தீங்கை கொடுத்துவிடக்கூடிய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் மறுதளிக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். தீர்க்கமாக சிந்தித்து தேவை எதுவோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய செயல்களை அது சார்ந்து அமைத்துக் கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கை நமக்கு வளமானதாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த அடிப்படையிலே நம்முடைய சிந்தனையும் செயலும் விளங்குகின்ற நாளாக, அதனாலே பெரும் நன்மைகளோடு துலங்குகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். You are listening to 89.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது மெர்சல் மார்னிங்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

Good morning. காலை வணக்கம். 7:08 ஆகுது. UAE-ல மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. September 15th it is. ஆமாம், எக்ஸாக்ட்லி 15 நாள், எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஆஃப் திஸ் மந்த் இஸ் ஓவர். இன்னொரு ஃபியூ டேஸ், ஹார்ட்லி ஒரு 1 week நம்ம வெயிட் பண்ணோம்னா இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த வருஷத்தோட சம்மரும் முடிய போகுது. ஸோ September 23rd அரவுண்ட் ஒரு மார்னிங் 4-5 AM அந்த மாதிரி அவங்க ஆஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன்ஸின் படி அந்த நாள் அந்த நேரத்திற்கு சரியாக சம்மர் முடிய போகுது. ஒஃபீஷியலி சம்மர் முடிய போகுது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் லைக் ஸ்விட்ச் போட்ட உடனே டப்புன்னு டெம்பரேச்சர் மாதிரி கிடையாது. நிறைய பேர் வந்து வெளியில போய் நடமாடிட்டு இருக்கிறது பார்க்க முடியறதுனால ஓகே, சம்மர் வந்து இந்த தடவை பெரிய அளவில் நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கலங்கிற மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. கண்ணில் பார்த்ததுனால நான் சொல்றேன், ஆனா நான் வெளியிலேயே போகலையே. ஸோ வந்தோமா, வண்டியை நிறுத்தினோமா, வீட்டுக்குள்ளே போனோமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்திருக்கேன். பட் லெட்ஸ் சி, இன்னிலேருந்து கொஞ்சம் வெளியில் வீட்டு பக்கத்தில் வேறு ஒரு பார்க் ஒன்று இருக்குது, ரீசெண்டாக தான் அது ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதை சுற்றி வாக்கிங் ட்ராக் எல்லாம் இருக்குது, அதனால சரி கொஞ்சம் காலார நடப்போமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் இன்னிலேருந்து. அதுதான் என்னுடைய பிளானாக இருக்குது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட் இஸ் ஹேப்பனிங், வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நீ என்னம்மா ஜாலியாக ஈவினிங் வாக்கெல்லாம் போவேன், நாங்கள் இங்கே வந்து ஓடுன்னு ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவீங்க. எனக்கு புரியுது, ஓட்டத்துக்கு நடுவுலையும் உங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் சம் ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் யுவர் செல்ஃப், ஓகேயா? பிடிச்சதை பண்ணுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓகே? மெரிசல் மார்னிங்ல இப்போ ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் நான் தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்க போறேன். நிறைய பாட்டு, நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு யாரும் நம்ம ஷோல வந்து கெஸ்ட் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு வந்து டியூஸ்டே தானே? ஆமா, நாளைக்கு வந்து வென்ஸ்டே, நாளைக்கு லீகல் ஆர்ல லாயர் மகாதேவா வருவார். அப்புறம் நாளை இன்னைக்கு தட் இஸ் தேர்ஸ்டே நம்ம கூட இன்னும் ஒரு டாக்டர் கெஸ்டா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வாரத்துக்கான பிளான் ஆக இருக்கு. உங்களுடைய இந்த வீக் நல்லபடியா போயிட்டு இருக்கும்னு நம்புறேன். டியூஸ்டே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு டேயா இருக்கும் நமக்கு கடந்து போகிறதுக்கு, ஏன்னா இப்போதான் வீக்கெண்ட் முடிஞ்ச மாதிரியும் இருக்கும், வாரம் ஆரம்பிச்ச மாதிரியும் இருக்கும், அடுத்த வீக்கெண்டுக்கும் நமக்கு நடுவில் ஐயோ இவ்வளோ தூரமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஓ எதை பற்றியும் யோசிக்காம நம்ம பாட்டுக்கு ஜஸ்ட் 1 day அட் அ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆட்டிடியூடோட இன்னித்தனால நம்ம கொண்டு போவோமா, சரியா? எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க நான் பேசுறத, எந்த ஊர்ல இருந்து ஆர் எந்த நாட்டில இருந்து அப்படிங்கறத எனக்கு மெசேஜ் வழியா தெரியப்படுத்துங்க. RJ கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு KIRTHANA, சரியா? KEE கிடையாது. ஸோ KIRTHANA தெரியுங்க, பேஜ் வரும், எனக்கு இன்பாக்ஸ் சொல்லுங்க, எங்க இருந்து கேட்கறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்ட்டு, சரியா? நவ் டு பிகின் வித் பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல, கத்தியில இருந்து ஆத்தி எனி அண்ட் மா இருந்து ரெட்டை கதிரே கேப்போமா, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு, ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸ் ஃபார் ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: எனக்கு சக்கரை வியாதி.
2: சுகரா? இது எத்தனை நாளா?
1: ரத்தகுதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
2: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
1: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: திஸ் ஹார் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் ப்ராட்டி யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: இந்த மாச இறுதியில எத்தியாத் ரயிலோட துபாய் ஸ்டேஷன்ஸ் ஓபன் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸ்டேஷன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா. ஸோ ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ரோஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் துபாய் ஆர்டிஏ சொல்லியிருக்காங்க. என்னன்னா இன்னும் ஒரு ஸ்டேஷன் கூட நாங்க ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சேர்மன் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸ் ஆஃப் துபாய்ஸ் ரோஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அவர் வந்து சொல்லியிருக்காரு. எஸ் ஸோ அல் யாலியஸ் ஸ்டேஷன் வந்து எக்ஸிஸ்டிங்கா இப்ப இருக்கு, அதோட வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்ப அதோட சேர்த்து பார்த்தா இன்னும் ஒரு ஸ்டேஷன் கூட ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தவிர்த்து இன்னொன்று என்னன்னா, ஹை ஸ்பீட் ஸ்டேஷன்ஸ் இன்னும் ரெண்டு ஸ்டேஷன்ஸ் வந்து, ஒன் அட் அல் மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அண்ட் தி அதர் ஒன் அட் அல் ஜதஃப் நாங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஹவு இன்ட்ரெஸ்டிங் இஸ் தேட் இல்லையா? ஸோ செப்டம்பர் 30, 2026 இந்த மாச இறுதியில் வந்து எத்தியாத் ரயிலோட நம்ம அல் யாலியஸ் ஸ்டேஷன் ஓபன் பண்ணப்படும்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை தவிர்த்து 2 more stations, ஹை ஸ்பீட் ரயில் லைன் பிட்வீன் துபாய் அண்ட் அபுதாபி சர்வ் பண்ற மாதிரி இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் பொறுத்திருந்து பார்க்கணும். துபாய்க்கும் அபுதாபிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த டிராவல் டைமில் அபவுட் ஒரு 30 minutes வரைக்கும் இது கட் பண்ணும். பொதுவாக வந்து நம்ம பை ரோட் டிராவல் பண்ணும்பொழுது ஆகிற டைமை விட ஒரு 30 minutes கம்மியாக நமக்கு எத்தியாத் ரயில் மூலமாக பயணிக்கும் பொழுது நேரம் ஆகுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: 91 போடு. 90s not out.

0: போலே.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
2: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
3: சிறுத்தையின் தமிழி.

0: நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler. Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
2: முக்கியமான ஒரு 3 ரோட்ஸில் டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பேரூத் ஸ்ட்ரீட்டில் அடையங்கப்பா என்னது இது இவ்வளோ கன்ஜெஷன். பேரூத் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் 311 அண்ட் E11, இந்த 3 ரோட்ஸ்லையும் இருக்கிற மாதிரியான கன்ஜெஷன் வேறு எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லிட்டே இந்த பக்கம் பார்த்தேன்னா S117 செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட், அதுலேயும் வந்து ஏகபோகமாக இருக்குது டிராஃபிக் பார்க்க முடியுது. இந்த பக்கம் நம்ம 611 எப்படி இருக்குது, 611 பார்த்தோன்னா 611 பேடாக தான் இருக்குது. ஒரு கிராஷ் வேற ஆகியிருக்கிறது தெரியுது டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரெக்ஷனில், இந்த அல் பாதே பார்க்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ மேஜர் டிலேஸ் இந்த ரோட்ஸில், ப்ளஸ் இந்த பக்கம் அல்கேல் ரோடில் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் பார்க்க முடியுது. அண்ட் அல்கேலோட இந்த JVC JVT ஸ்ட்ரெச்சில் 2 டைரெக்ஷன்லையுமே டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் என்ன, எங்கேயும் வந்து கிராஷ் பெருசாக இல்லை, ஒரு கிராஷ் வந்து இங்கே நான் சொன்னேன். ஓ நோ சாரி, ஆமாம் இப்போ தான் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணும்பொழுது தெரியுது கிராஷ் ஆக்சுவலி இருக்குது. 311 ரெண்டு இடங்களில் மர்டிஃப் தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்தோடனே ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் தென் முகேஷ்னா 1 சைடில் 1-2 கிராஷ் எனக்கு தெரியுது. அண்ட் தென் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா E44 ராசல்கோர் ரோடில் 2 crashes வந்து பேக் டு பேக் தெரியுது. இந்த ரவுண்ட் அபவுட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பெரிய ரவுண்ட் அபவுட் இருக்குமே இந்த அவீர் சைடில், அந்த ரவுண்ட் அபவுட்டை நோக்கி போகக்கூடிய டைரெக்ஷனில் பார்த்தா அங்கே வந்து ஒரு 2-3 crash இருக்குது. இதெல்லாம் தான் வந்து மேஜர் டிலேஸ் எனக்கு மேப்பில் பார்க்கும்பொழுது தெரிகிறது. துபாய் லைன் ரோட்லேயும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 2 crashes ஆக்சுவலி நாதுல் ஷிபா சைடில் தெரியுது டுவர்ட்ஸ் துபாய் போகக்கூடிய டைரெக்ஷனில், இந்த அவென்யூ மாலுக்கெல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது இன்றைக்கி காலையில் கன்ஜெஷன். டிரைவ் சேஃப்.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Chillax song of the hour. Brought to you by
3: Plots Nale Propshil Dane. For details call 056 415 4242.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

7:49 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலை நேரம் எப்படி இருந்திருக்கும் ஊர்ல, ஸ்பெஷலி சென்னையை விட்டு வெளியூருக்கு போனவங்க திருப்பி வரும்பொழுது பயங்கர நெரிசலா இருக்கும்ல. இன்னைக்கு டியூஸ்டே வேற, சோ இன்னைக்கு காலையில நல்ல டிராபிக் அங்க எதிர்பார்க்கலாம். இங்க நமக்கு வழக்கம் போல பழகி போன ஒண்ணுதானே வச்சுக்கோங்களேன் டிராபிக். அண்ட் இனி வரக்கூடிய நாட்கள்ல என்னதான் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து டெவலப் பண்ணாலும், புது ரோடு போடுறாங்க மேல பிரிட்ஜு கீழே டனலு, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எல்லாம் இந்த டிராபிக் வந்து எப்படி அவங்க ஈடுகட்ட போறாங்கன்னு தெரியல. காரணம் என்னன்னா, நம்ம துபாயில மட்டுமே இல்ல, ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கிட்டத்தட்ட 119,000 டிரைவிங் லைசன்சஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026 மட்டும் கொடுத்துருக்காங்களாம். வாட், விச் மீன்ஸ் வாட், அரௌண்ட் 120,000 மோர் கார்ஸ் ஆன் ரோடு இல்ல. அண்ட் இதுல வந்து 96,000 லைசன்சஸ் வந்து புதுசா வழங்கப்பட்ட லைசன்ஸ். அண்ட் 22,000 சுச்சம் லைசன்சஸ் வந்து ரெக்கக்னைஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து துபாய்க்கு வந்தவங்க துபாயோடைய டிரைவிங் லைசன்ஸ்க்கு மாத்திக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அப்படியே அப்பா, இது வந்து ஃபர்ஸ்ட்.

0: ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026 மட்டும்தான். இனி வரக்கூடிய மாதங்களில், வரக்கூடிய ஆண்டுகளில் எவ்வளவு பேர் லைசன்ஸ் வாங்க போறாங்க, எத்தனை கார்ஸ் வரப்போகுது ரோட்ல, எப்படி இதெல்லாம் சரி பண்ண போறாங்கன்னு தெரியல. எனவே ஓடவரிட்டு செல்லாதுங்க, ஒரு வழி இருக்குங்க. சரி, இப்போ ஒரு பாட்டு கேட்கலாமா? 800-8940 ரொம்ப நேரமா அடிச்சுட்டு இருக்கு, யாருக்கு என்ன பாட்டுன்னு கேட்போம். ஹாய், குட் மார்னிங்.
1: ஹலோ, குட் மார்னிங் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? வேணு ஃப்ரம் அபுதாபி. ஜாலியா டிரைவ் பண்ணிட்டு டிராபிக் இல்லாம போயிட்டு இருக்கிற அதே வேணு தானே? யாரு லைசன்ஸ் வாங்கினா நமக்கு என்ன, நம்ம ரோடு காலியா இருக்கு தானே?
1: இருக்கூடாது.
0: சரி, என்ன பாட்டு வேணும்? வேணும்
1: காதல்
0: கொண்டேன் படத்துல இருந்து காதல் காதல் ஓகே, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. யூடியூப் பாய் பாய் பாய். காதல் காதல் காதலில் நெஞ்சம், அந்த பாட்டு வேணுக்காக வந்து மனசுட்டமேட்ல நான் ப்ளே பண்ண போறேன். குவிக்கா இன்ஸ்டாகிராம்ல வந்துருக்கிற மெசேஜஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாட்டெல்லாம் உங்களுக்காக நான் தருவேனாமா. சக்திவேல் மெசேஜ் என்ன பேருக்காரு, குட் மார்னிங் கீர்த்தனாக்கா, நேஷனல் பெயிண்ட் பக்கத்துல 311 ரெண்டு ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு, அச்சோ பார்த்து வாங்க. அங்கே ஆல்ரெடி கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருந்தது பார்த்தேன், நானும் மேப்பில் கிராஷ் இருந்தது. சரவணன் ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் திருப்பூர், இப்போ நான் அபுதாபியிலேருந்து கேட்டுட்ருக்கேன். குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் டு யூ டூ. முகமது ஃபாசில் ரம்சி வந்து, கத்தர்லேருந்து உங்கள் ப்ரோக்ராம் கேட்குறோம், சிஎம் விஜய் சாங் ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஐ திங்க் இன்றைக்கி ஸ்டார்டிங் சாங்கே அவரோட பாட்டு தான், லஸ்க லஸ்கா பாட்டோட தான் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம். அன்பு தனுஷ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, துபாயிலேருந்து நான் கேட்குறேன், ஒரு பாட்டு ப்ளே பண்ணுங்க அப்படின்னு. எல்லாருக்கும் நீங்கள் கேட்குற பாட்டு ப்ளே பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாட்டு வைக்கிறதே ஒருத்தருக்கு வேலையாக இருக்குது. அவர் நிறையா நல்ல நல்ல பாட்டெலாம் வச்சிருக்காரு. ஸோ சமயம் கிடைக்கும் பொழுது நான் பாட்டு வைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஷாஹுல் ஹமீத் ஃப்ரம் ஷார்ஜா, குட் மார்னிங் டு யூ டூ. விஷ்ணு ஃப்ரம் பெங்களூர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங். ரவிசங்கர் குட் மார்னிங். இளைய பாரதி குட் மார்னிங். ஐ வித் மை ஃப்ரெண்ட்ஸ் முனிஷ்காந்த், சரவணன் அண்ட் வினோத். வெக்கேஷன் எப்படி போச்சு அப்படின்றார். வெக்கேஷன் ஆக்சுவலி நான் போகலங்க, மூணு நாள் தான் போயிட்டு வந்தேன். ப்ராப்பர் வெக்கேஷன் நான் அடுத்த மாதம் தான் போகிறேன். பாலகிருஷ்ணா உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். அண்ட் வேற யார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, சே ஹாய் டு மை ஃப்ரெண்ட் ஹரி, பிக் ஃபேன் ஆஃப் யூர் ஷோ அப்படின்னு சொல்லி மதன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாய் ஹரி, குட் மார்னிங். குமார், அதுக்கப்புறம் ஷாஹுல், நிவாஸ், பாலமுருகன் குட் மார்னிங் உங்களுக்கும். பிரபு துபாயிலிருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, இனிய காலை வணக்கம். ரோஷன் குட் மார்னிங் உங்களுக்கும். தீபக் மெனான் தீபக் கண்ணாமலை, எல்லா பேரும் சேர்த்து வச்சதுனால தீபக் கண்ணாமலை நினைக்கிறேன் உங்களோட பேரு. தீபக் ஃப்ரம் ரூஎஸ், எஸ் அபுதாபியிலிருந்து நான் மெசேஜ் அனுப்புறேன் சொல்லியிருக்காரு. சர்தார் குட் மார்னிங், ஷங்கர் குட் மார்னிங், ஜஃப்ரான் குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். அபுதாபியிலிருந்து முசாஃபா நோக்கி பஸ்ஸில் பயணித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை எங்களுடைய சிக்ஸ் ரிங்ஸ் குரூப்பிற்காக தருவோம் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் எல்லாருக்காகவும் தான் நம்ம ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, வேணும் நல்ல பாட்டு ஒன்று காதல் கொண்டேன் படத்துலேருந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 8 மணிக்கு மேல செய்திகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து பேசுறேன். நான் மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் 2026-27 கல்வியாண்டு தொடங்கியுள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் மாணவர்களின் தோற்றம், சீருடை, விதிமுறைகள் மற்றும் ஆரோக்கியமான உணவு தேர்வுகளுக்கு மீண்டும் அதிக முக்கியத்துவம் அளித்து வருகின்றன. சில பள்ளி வளாகங்களில் மிகவும் வித்தியாசமான அல்லது அளவுக்கு மீறிய சிகை அலங்காரங்கள், ஹூடிகள் மற்றும் எனர்ஜி பானங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பள்ளிக்கு பள்ளி விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் விதம் மாறுபட்டாலும் இந்நடவடிக்கைகள் மாணவர்களை தண்டிப்பதற்காக முன்னெடுக்கப்படுவதல்ல என்று பள்ளி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மாறாக மாணவர்கள் கவனத்துடன் கற்றலில் ஈடுபடக்கூடிய சூழலை உருவாக்குவதோடு அவர்களின் உடல் நலம் மற்றும் நல்வாழ்வை அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கம் என்று அவர்கள் கூறுகின்றனர். சில பள்ளிகள் மாணவர்கள் பள்ளிக்கு வரும்போது அவர்களின் தோற்றம் பள்ளியின் விதிமுறைகளுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. மாணவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான அல்லது பள்ளி நிர்ணயித்த சீருடையை அணிவது முக்கியம் என்று பள்ளிகள் கருதுகின்றன.
2: உலகச் செய்திகள்.
3: ஹூதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சவுதி அரேபியா எச்சரித்துள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சி குழு நடத்திய தொடர் தாக்குதல்களில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் நாட்டின் தெற்கு பகுதியில் 13 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜூலை மாதம் ஏமனின் உள்நாட்டு போர் மீண்டும் தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஹூதிகளுக்கு சவுதி ஆதரவு பெற்ற ஏமன் அரசு படைகளுக்கும் இடையே மீண்டும் மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இதன்போது ஹூதிகள் ரியாதுக்கு எதிராக கடல் முற்றுகையை அறிவித்ததுடன் செங்கடலில் உள்ள கப்பல்களையும் இலக்கு வைத்து தாக்கத் தொடங்கினர். காமிஸ் முஷாயித், அப்ஹா மற்றும் தாயிஃப் ஆகிய பகுதிகளில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை ரியாத் தலைமையிலான கூட்டணி உறுதிப்படுத்தியது. இந்த தாக்குதல்களில் 13 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக ரியாத் 50 மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக ஹூதிகள் தெரிவித்தனர். அதற்கு முந்தைய நாளிலும் இதேபோன்று 50 மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அவர்கள் கூறினர். ராஜ்யத்தின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக இந்த தாக்குதல்களுக்கு உறுதியான முறையில் பதிலளிப்போம் என்று ரியாத் கூட்டணி தெரிவித்தது. மேலும் இந்த விரோதமான மற்றும் தீவிரவாத அணுகுமுறையை தடுப்பதற்கு தேவையான அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தை உடனடியாக தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் உயர்கல்வியை வணிக மயமாக்கும் வகையில் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரின் இறுதி நாளில் அவசரமாக தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக திருத்தச் சட்டம் 2026 தாவீக அரசு நிறைவேற்றியமை வன்மையான கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார். கடந்த 2019 அதிமுக ஆட்சியில் இயற்றப்பட்ட தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் புதிய தனியார் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 100 நிலம் இருக்க வேண்டும், 50 நிரந்தர வைப்பு தொகை தர வேண்டும் என்ற விதிகள் வகுக்கப்பட்டிருந்தன. அந்த விதிகளை தளர்த்தி தனியார் பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கான குறைந்தபட்ச நில அளவு சென்னை மாநகராட்சி பகுதிகளில் 12 பிற மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 18 ஊரக பகுதிகளில் 25 குறைக்கப்பட்டுள்ளதாக சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் 50 இருந்த நிரந்தர வைப்பு தொகை 25 குறைக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற வழிவகுப்பதே இச்சட்ட திருத்தத்தின் முதன்மையான நோக்கம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: அமலாக்கத்துறையின் விசாரணை தொடர்பான ஆவணங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பி ஏ முகமது ரியாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். அமலாக்கத்துறையின் ஸ்கிரிப்ட் நன்றாக இருக்கின்றது, இதை எழுதியவர்களுக்கு திரைக்கதைக்கான தேசிய விருதை வழங்க வேண்டும் என்று அவர் கிண்டலாக தெரிவித்துள்ளார். வீணா விஜயன் தொடர்பான விவகாரத்தில் வெளியான தகவல்களை சுட்டிக்காட்டிய முகமது ரியாஸ் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார். அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் அரசியல் நோக்கம் கொண்டவை என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் விமர்சித்து வரும் நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக ரியாஸ் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். தன்னை தனிப்பட்ட முறையில் மோசமாக சித்தரிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பி ஏ முகமது ரியாஸ் தெரிவித்தார். ஒரு டைரி கிடைத்துள்ளதாகவும் அதனை முக்கியமான ஆதாரமாக அமலாக்கத்துறை குறிப்பிடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் அந்த டைரியை முக்கியமான ஆதாரமாக காட்டுவதன் மூலம் தன்னை தனிப்பட்ட முறையில் குறிவைத்து அவதூறு ஏற்படுத்தும் முயற்சி நடைபெறுவதாக முகமது ரியாஸ் குற்றஞ்சாட்டியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளினூடாக சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிர்கால தலைவர்களை உருவாக்கும் கற்றல் சூழலை அமைப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று இலங்கை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தெரிவித்தார். கல்வியினூடாக நாம் எதிர்பார்ப்பது தற்கால சமூகத்தை புரிந்து கொண்டு அச்சமூகத்தை சிறந்த பாதையில் வழிநடத்தக்கூடிய எதிர்கால சந்ததியினரை உருவாக்குவதே என்று அவர் கூறினார். அந்த பாரிய கடமைக்காக இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்களை செயற்படுத்தி வரும் மாற்றத்துக்கான தருணத்தில் இத்தகைய பாடசாலைகள் விசேட கடமையொன்றை ஆற்ற வேண்டியுள்ளது என்று கூறினார். அரசாங்கம் என்ற வகையில் நாம் மனித வளத்தை அபிவிருத்தி செய்வதற்கு முன்னுரிமை அளித்திருக்கின்றோம் என்று கூறினார். அப்பயணத்தின் கல்வி மீது நாம் விசேட கவனத்தை செலுத்தியிருக்கின்றோம். நாம் முறைமைக்கு அமைவாக கல்விக்காக ஒதுக்கும் தொகையை ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் அதிகரித்து வருகின்றோம் என்று கூறினார். எனினும் அந்த செயன்முறை இலவச கல்வியை உருவாக்கிய போது இருந்த தத்துவத்தில் உள்ளடங்கியுள்ள அனைத்து கோட்பாடுகளையும் உள்ளடக்கும் வகையில் இடம்பெற வேண்டும் என்று கூறினார். அந்த இலக்குகளை அடைவதற்கு தேவையான ஒத்துழைப்பு அனைவரிடம் இருந்தும் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் எஞ்சிய போட்டிகளில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி விளையாட மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியின் போது அவரது உடலின் பக்கவாட்டு பகுதியில் அசௌகரியம் ஏற்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் தொடரில் இருந்து விலகியுள்ளார். எனினும் இது தற்காலிகமான பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது. வருண் சக்கரவர்த்தி விரைவில் குணமடைந்து செப்டம்பர் 24 தேதி ஜப்பானில் தொடங்க உள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்காக இந்திய அணியுடன் பயணிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானிலை சீராகவோ அல்லது ஓரளவு மேகமூட்டமாகவோ காணப்படும். கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் மேகங்கள் உருவாகி பிற்பகல் வேளையில் அவை இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 41 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலும் கரையோர பகுதிகளில் 38 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 30 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாகும். மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: Star of the month. Singer Hari.

0: யாரெல்லாம் நேற்றுக்கு மூன் பார்த்தீங்க சே, நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் படுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த மெசேஜஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஊர்லேருந்தெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. என்னன்னா நேற்றுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு பிறை நிலா தெரிஞ்சிருக்கு. அது பக்கத்திலேயே வீனஸ் வேற தென்பட்டிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வெள்ளி கிரகம் வந்து நிலவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு காட்சி பார்த்தோன்னா ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி, நிலவு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஒரு மச்சம் மாதிரி ஒரு பொட்டு வச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்கறதுக்கு. நான் கூட சும்மா ஏதோ ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா நிஜமாவே தெரிஞ்சிருக்கு. பல இடங்களில் எஸ்பெஷலி இந்தியாவிலெல்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. யூரோப்பினுடைய சில பகுதிகள், ஆப்பிரிக்காவில், இங்கே கூட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல அதனால எனக்கு தெரியல. பட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு. ரெண்டுமே வந்து பக்கம் பக்கம் இருந்த அந்த காரணத்தினால நேற்றுக்கு இது நடந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டுருக்கு. பட் லெட்ஸ் சீ இன்னைக்கு தெரியுதா என்ன ஏதுன்னு பார்ப்போம். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நேற்றுக்கு ரெண்டு நாட்களும் ஊருக்கு விடுமுறைக்காக, இந்த லாங் வீக்கெண்டுக்காக வெவ்வேறு ஊர்களுக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய மக்கள் ஈஸியாக வரணுங்கிறதுக்காக சில சிறப்பு பேருந்துகள், 1000+ பேருந்துகள் வந்து இயக்கியிருக்காங்க சென்னையை நோக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது. அண்ட் வழக்கமாக பார்க்குற மாதிரி தான் நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சாச்சு. சென்னைக்குள்ள வரக்கூடிய அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து அவ்வளோ பஸ்ஸஸ் அண்ட் கார்ஸ் தொடர்ந்து அப்படி பல மணி நேரம் டிராஃபிக்ல ஸ்டக்காக இருக்கிற சீன். எஸ்பெஷலி இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தது வந்து எங்கன்னா இந்த சிங்கப்பெருமாள் கோவில் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய என்ட்ரி பாயிண்ட், அங்கேருந்து டுவர்ட்ஸ் சென்னை வரக்கூடிய டைரக்ஷனில் 2 கிலோமீட்டருக்கும் மேலே வாகனங்கள் வந்து நெரிசலாக அப்படியே காணப்பட்டிருக்குங்கிற மாதிரியும் ஒரு செய்தி நான் பார்த்தேன். வழக்கமாக பார்க்கறது தானே. எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு மெரிசல், அதுக்கப்புறம் காப்பான் படங்கள் அதெல்லாம் பாட்டு பிளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இந்த வருஷம் அகாடமிக் இயர் ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சது நிறைய மாற்றங்கள்லாம் இங்கே அமீரகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. எஸ்பெஷலி இந்த பேக் டு பேசிக்ஸ் போகிற மாதிரி இந்த டிஜிட்டல் டிவைசஸோடைய யூசேஜை லிமிட் பண்ணணும், அதோடைய பயன்பாடை வந்து குறைக்கணும், மறுபடியும் வந்து பழையபடி டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ்க்கு வந்து போகணும், படிக்கிறது வந்து த்ரூ தோஸ் மீடியமாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருந்தது. அதில் வந்து பார்த்தா நேத்தியிலிருந்து யூஏயில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் கிரேட் 6 படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப்ஸ் வந்து முற்றிலும் பயன்படுத்துறத தடை விதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நேத்திலிருந்து ஆரம்பிச்சு கிரேட் 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கலி அவங்க வந்து லேப்டாப்ஸ் பயன்படுத்தக்கூடாது, விபிஎன் அண்ட் மற்ற பிரைவேட் வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்ஸும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ டிஜிட்டல் லேர்னிங்ல இருந்து மறுபடியும் பழையபடி டெக்ஸ்ட் புக் இன் கிளாஸ் லேர்னிங் தான் வந்து அவங்க பண்ணணும். அண்ட் வீட்லையுமே கூட அவங்க இந்த மாதிரி டிஜிட்டல் டிவைசஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் பயன்படுத்தணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால ஏற்படக்கூடிய ரிஸ்க் பத்தியும் நிறைய அவேர்னஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புது பாலிசி வந்து பார்த்தா கைட் டு ரெடியூசிங் தி யூஸ் ஆஃப் டிஜிட்டல் டூல்ஸ் இன் லேர்னிங் அப்படிங்கிற பேரில் அறிமுகப்படுத்தியிருக்கு. ஃபார் சைக்கிள் 2 ஸ்கூல்ஸ் அண்ட் என்டையர் அகடமிக் இயருக்கு இது அப்ளிகபிளாக இருக்குங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ பேரண்ட்ஸும் வந்து பார்க்கணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா மினிஸ்ட்ரி இஷ்யூட் லேப்டாப்ஸ் மட்டும்தான் வந்து பயன்படுத்தலாம். அண்ட் இதுக்கான டீட்டெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணலாம்னு சொல்லி பேரண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, விச் ஆக்சுவலி இஸ் இன்ட்ரெஸ்டிங். இல்லை திருப்பியும் பழையபடி நம்மலாம் எப்படி படித்தோமோ, ஐ திங்க் 90s கிட்ஸ் தான் வந்து இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன் நினைக்கிறேன், ப்ராப்பராக டெக்ஸ்ட் புக், கிளாஸ் ஒர்க், நோட் புக் எல்லாம் வச்சு கை வலிக்க வலிக்க எழுதி எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ண ஒரு குரூப். அண்ட் மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக் லேர்னிங்கை கொண்டு வந்திருக்காங்க, விச் ஆக்சுவலி இஸ் குட்.
1: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாய் தானாச்சா.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா
1: அடல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, லைக் சே 20+ இருக்கிறவங்க ஆர் 18+ இருக்கிறவங்க, இந்த ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ், அந்த மாதிரி அந்த பொண்ணு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு 3000+ ஃபாலோவர்ஸ் இருக்குது. பார்க்கும்பொழுது எல்லாம் அந்த பொண்ணு ஒரு 7th கிரேடர்னு அவங்க போட்டிருக்காங்கன்னா அவங்கள பார்த்தா நிச்சயமாக 7th கிரேடர் மாதிரி இல்லை, அவங்க வயசுக்கு மீறின மாதிரி தான் இருக்குது. அவங்கள பார்க்கும்பொழுது அவங்களுடைய யூனோ ஆட்டிடியூட் அண்ட் அவங்கள அவங்க கேரி பண்ணிக்கிற விதம், க்ரூம் பண்ணியிருக்கிறது எல்லாம். ஸோ ஸ்கூலுக்கு வந்து நம்மளாம் பொதுவாக என்ன பண்ணுவோம், அதை வந்து நான் ஷேர் போட்டிருந்தாலும் அதுக்கு வந்து ஃபைன் எல்லாம் போடுவாங்க. அது சரின்னு நான் சொல்லல, இப்ப இந்த பொண்ணு பண்றது தப்புன்னு நான் சொல்லல. ஐ மீன் இட்ஸ் ஆல் வெரி சப்ஜெக்டிவ், பட் பார்க்கும்பொழுது எப்படி காலம் மாறி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தில் நான் ஆழ்ந்து போயிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கள பார்க்கும்போது ஷீ டசன்ட் லுக் லைக் அ 7th கிரேடர், அதை விட அவங்களுக்கு வயசு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸ்கூலுக்கு வந்து அவங்க ஹேர் செட் பண்ணிட்டு போகிறது, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் அண்ட் தென் மேக்கப் ஐட்டம்ஸ்னு பார்க்கும்பொழுது கன்சீலர்லாம் போடுறாங்க. கன்சீலர்லாம் போட்டு அவங்க ஃபேஸில் ஏதோ ஒன்று ரெண்டு பிம்பிள் இருக்குது அதை மறைக்கிறாங்க. கன்சீலர்லாம் போட்டு ப்ளஷ் எல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்கறதுக்கே. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் எல்லாமும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய ப்ரொஃபைல் பயோவில் வந்து பார்த்தா டிஎம் ஃபார் கொலாபரேஷன்ஸ் அப்படின்ட்டு இந்த ஸ்டாண்டர்டாக அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் போடுற அந்த லைனும் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ஷுக், எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்ட்டு எனக்கு தெரியல. இதே இங்கே நம்ம யூஏயில் வந்து ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தோம்னா, இந்த 26-27 அகாடமிக் இயரில் நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸோடைய அப்பியரன்ஸில், யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட்ஸில், ஹெல்தி ஃபுட் சாய்ஸஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு சில கேம்பஸஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்களா, இந்த எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வச்சுட்டு வரக்கூடாது ஸ்கூலுக்கு. அண்ட் ஹூடிஸ் வேர் பண்ணுறது, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூனோ சில ஹேர் கட்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஃபேன்சியாக இருக்கும், லைக் அவங்க தலைப்பகுதி ஸ்கேல்பை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி ரேசர்ஸ் அண்ட் பிளேட்ஸ் எல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து ஸ்டைல் பண்ணுறது, கட் பண்ணுறது, அண்ட் ஒரு சைடு வந்து லாங்காக வச்சுக்கிறது, இன்னொரு சைடு ஷார்ட்டாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஏத்த ஒரு ஹேர் ஸ்டைல் இல்லாமல் ரொம்ப அடல்ட்ஸ் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வருது. தேவையில்லாத கவன ஈர்ப்பை உண்டாக்கும் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணுங்கிறதுனாலயோ, ஆர் லைக் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்காதுங்கிற அந்த பல ரீசன்ஸ்னால அவங்க வந்து பார் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ யூனிஃபார்ம்னா என்ன, யூனிஃபார்ம்ங்கிறதுனுடைய அர்த்தமே என்ன, எல்லாரும் சரிசமமாக ஒரே மாதிரி இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தானே யூனிஃபார்ம் கொண்டு வராங்க. அதனால அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் ஒரு அப்ரோப்ரியேட்டான ஒரு லேர்னிங் என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆகுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. க்ரூமிங் அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸுக்கு ஸ்பெஷலி ஃபோக்கஸ் கொடுக்குறோம் இந்த வருஷம். ஏன்னா டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால நிறைய ஸ்கூல்ஸ் இப்படி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவங்களுடைய ஃபுட்டுமே கூட, அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட் அண்ட் எடுத்துக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது. கேம்பஸ்க்குள்ளே நாங்கள் அறவே சம்மதிக்க மாட்டோம் இதை எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடக்கூடிய அந்த ஹெல்தி ஃபுட் நியூட்ரிஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கணும். அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணினா தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான கன்சிஸ்டன்டான ப்ராப்பர் லேர்னிங் என்வாயன்மெண்ட் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியுங்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் இங்கே தெரிவிச்சிருக்காங்க.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சமர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி

0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோய் ஆலுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song
0: of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: से बोले तुमने
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான்.
4: We'll be back after a short commercial break.
5: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
6: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibly. TNC supply.
7: ஹே, ஃபைல் பண்ணிட்டல்ல? நீ ஃபைல் சேசாவா? போய் ஃபைல் கராது.
8: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணு.
9: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
10: உனக்கு இப்போ 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
11: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
12: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
13: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
14: Brought to you by
15: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
16: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: சீசன் ஆரம்பிச்சு ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு இல்லையா. இருந்தாலும் இந்த நேரத்துல குழந்தைங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைங்க ஹெல்த் மேல ஒரு கண் எப்பவுமே இருக்கிறது அவசியமான ஒண்ணு. பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க அஃப்கோர்ஸ் கவனத்துல வச்சுப்பீங்க. இருந்தாலும் வந்து சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா. அண்ட் உங்களுடைய குழந்தைங்களோட ஹெல்த் மேல அக்கறையோட NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் இருக்காங்க. அவங்களுடைய அல்நாதா பிரான்ச்ல பாத்தீங்கன்னா பேக் டு ஸ்கூல் ஹெல்த் பேக்கேஜ்னு ரொம்ப கன்வீனியன்டான ஒரு பேக்கேஜ். இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, இந்த ப்ராப்ளம் இருக்குமோ அந்த ப்ராப்ளம் இருக்குமோ, நீங்க வந்து எதுவும் செகண்ட் கேஸே பண்ண வேண்டாம். நேரம் உங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இந்த பேக் டு ஸ்கூல் ஹெல்த் பேக்கேஜ் நீங்க அவைல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் 350 dirhams பீடியாட்ரிக் கன்சல்டேஷன், டயட்டிஷியன் கன்சல்டேஷன், வைட்டமின் டி, அயன் டெஸ்ட், சிபிசி, ஓரல் எவாலுவேஷன், விஷன் டெஸ்ட், ஸ்கூல் பேக் போஸ்டர் அனாலிசிஸ் வரைக்கும் A to Z உங்க குழந்தைங்களுடைய ஹெல்த்துக்கு தேவையான அத்தனையும் கவர் பண்ற மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான பேக்கேஜ், ஆல் இன் ஒன் பேக்கேஜ் மாதிரி. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் கியூர் இல்லையா. அதாவது பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அதை வந்து நீங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் September 27th வரைக்கும் தான் இந்த பேக்கேஜ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் இதை அவைல் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 800-662-4 இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லனா 0508998018 க்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதால இந்த பேக்கேஜ் அவைல் பண்ணிக்கலாம்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: எமிரேட்ஸ் விமான நிறுவனம் சுற்றுலா மற்றும் பயணத்துறையை மேம்படுத்தும் வகையில் ஸ்டேஷல்ஸ், மலேசியா, பின்லாந்து உள்ளிட்ட நாடுகளுடன் 7 புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் தீவு சுற்றுலா, ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான சுற்றுலா பயணிகளுக்கான சிறப்பு சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது. மேலும் பின்லாந்தின் ஹெல்சிங்கிக்கு எமிரேட்ஸ் நிறுவனத்தின் புதிய விமான சேவையை அறிமுகப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளும் இதில் இடம்பெறுகின்றன.
1: உலகச் செய்திகள்.
3: ராணுவ அழுத்தம் நீடித்து வரும் நிலையில் ஈரானுடன் அமெரிக்கா மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது குறித்து தாம் திறந்த மனதுடன் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை விரும்புவதாக தாம் தொடர்ந்தும் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே எந்தவொரு புதிய ஒப்பந்தமாக இருந்தாலும் அமெரிக்காவின் பாதுகாப்பு கோரிக்கைகள் அதில் இடம்பெற வேண்டும் என்றும், ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுக்க வேண்டும் என்றும் வாஷிங்டன் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது.
1: தமிழக செய்திகள்.
3: திமுக முப்பெரும் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுக முப்பெரும் விழா ஒத்திவைக்கப்படுவதாக கட்சியின் அதிகாரிகள் இன்று அறிவித்தனர். முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுள்ள நிலையில் திமுகவின் முப்பெரும் விழா ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 100% வரை கூடுதல் வரி விதிக்க வகை செய்யும் மசோதாவில் இந்தியாவின் பெயரை வெளிப்படையாக குறிப்பிட அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்தும் எண்ணெய் வாங்கி வரும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்நடவடிக்கை அமையக்கூடும் என்று கூறப்படுகின்றது. ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை மேலும் கடுமையாக்கும் நோக்கில் இந்த மசோதா முன்வைக்கப்பட்டுள்ளது. மசோதா நடைமுறைக்கு வந்தால் ரஷ்ய எண்ணெயை வாங்கும் நாடுகளின் பொருட்களுக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் கூடுதல் வரி விதிக்கப்பட வாய்ப்புள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: தாய்லாந்தில் நிலவும் தொழிலாளர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக 10,000 இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க தாய்லாந்து அரசு தீர்மானித்துள்ளது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாத்துறை உள்ளிட்ட துறைகளில் இந்த வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வேலை வாய்ப்புகளுக்கு இலங்கையர்களை அனுப்புவதற்காக இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இடையே இரு விசேட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹீரத்தின் தாய்லாந்து பயணத்தின் போது இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் இளையோர் அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து 19 வயதுக்குட்பட்ட அணி 2 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. நேற்று நடைபெற்ற 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து 19 வயதுக்குட்பட்ட அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 302 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய பாகிஸ்தான் இளையோர் அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 300 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் கடுமையாக போராடிய போதிலும் 2 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.

சோஷியல் மீடியா அப்படிங்கிற இந்த ஒரு மீடியம் இருக்கிறது வரமா சாபமா அப்படின்னு பல சமயங்களில் யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து நம்ம பார்க்கறது உண்டு. சோஷியல் மீடியாங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னு வைங்களேன், அதை வந்து மூடி போட்டு மறைச்சு வைக்கவே முடியாது. எல்லாமே வந்து வெளியில் மக்கள் எடுத்து சொல்லிடுவாங்க. யார்கிட்ட சொல்றதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, சோஷியல் மீடியாவில் போட்டால் போதும். பலாயிரக்கணக்கான மக்கள் இல்லை சம்டைம்ஸ் பல லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட கூட போய் ஒரு செய்தி சேர்ந்துடும். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். எதை பத்தினா, ஆக்சுவலி நானுமே இப்படிதாங்க நினைச்சேன். யாரெல்லாம் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் படம் இங்கே நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்க, நான் வந்து இப்போ ரிலீஸ் ஆன அப்புறம் தான் ரீசெண்டா நான் பார்த்தேன். பார்த்த உடனே வந்து டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு மொமெண்ட் ஒன்று வந்தது. என்னன்னா, படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற டைமில் ஒரு பர்டிகுலர் சீனில் நம்ம பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஸ்க்ரீன் வந்து ப்ளீச் ஆன மாதிரி ஒரு சீன் ஒன்று வந்தது. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, இல்லைன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது போய் பாருங்கள். சரியா, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் பார்க்கும்போது தான் இது எனக்கு தெரிஞ்சது. தியேட்டரில் ஆச்சா என்னன்னு தெரில. அதில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு, ஒரு 30 seconds இருக்கும்னு நினைக்கிறேன், 30 or less than 30 seconds வந்து நம்ம சூர்யா அவர்களுடைய வீட்டில் நடக்கிற ஒரு சீன், மமிதா, ராதிகா, சூர்யா இவங்க எல்லாருமா இருக்கிற இன்வால்வ் ஆகிற ஒரு சீன், சடன்லி வந்து ஸ்க்ரீன் ரொம்ப அப்படி ப்ளீச் ஆன மாதிரி இருந்தது. நான் என்ன நினச்சி, ஐயோ நம்ம டிவியில் தான் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ரீவைண்டெல்லாம் நான் பண்ணி பார்த்தேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, இல்லை டிவியில் ப்ராப்ளம் கிடையாது, இது வந்து அந்த சீனோட ஒரு பர்டிகுலர் கிளிச், சம் டெக்னிக்கல் கிளிச், அதை பார்க்காம அப்லோட் பண்ணிட்டாங்க படத்தை அப்படின்ட்டு. சரி, நோட்டீஸ் பண்ணிட்டு வீட்டில் அப்படி விட்டுட்டேன் நான். இதே மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நோட்டீஸ் பண்ணி அதை ஒரு வீடியோ எடுத்து ரீலாக வேற போட்டு, பரவாயில்ல நெட்ஃப்ளிக்ஸே வந்து தப்பு பண்ணுறாங்க, அதனால நீங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது பண்ண தப்பு நினச்சி ரொம்ப எம்பாரஸ் ஆகாதீங்கன்னு வாழ்க்கை தத்துவங்களெல்லாம் அட்டாச் பண்ணி அதை ரீலாக ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் ஃபெல்ட் ஸோ funny kind of, you know, பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது. அண்ட் கமெண்ட் செக்ஷன் தான் வந்து ரீட் பண்ணுவேன். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டே என்னன்னா, ஒரு ரீல் இல்லை ஒரு வீடியோ ஒரு கான்டென்ட் நம்ம பார்க்குறோன்னா அதோட நிறுத்துறது கிடையாது. கமெண்ட்ஸில் யார் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம நினைக்கிறதே வந்து பல பேர் சொல்லியிருக்காங்களா, இல்லை வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா, நம்ம போய் நோண்டி பார்ப்போம்ல. அந்த மாதிரி பார்த்தப்போ தான் என்ன மாதிரியே நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஐயோ என்னுடைய லேப்டாப்ல ஏதோ கிளிச் ஆயிடுச்சு, ஸ்க்ரீன் போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் 4 தடவை ரீவைண்ட்லாம் பண்ணி பார்த்தேன், டிவியும் 4 தடவை நான் ரீவைண்ட்லாம் பண்ணி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இல்லை, அவங்க நிஜமாவே வந்து கிளிச் இருக்கிற ஒரு வேர்ஷனை தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அது வேற பல்லாயிரக்கணக்கான ஷேர், பல லட்சக்கணக்கான வியூஸ் வந்து போயிருந்தது. ஸோ யாராக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் நம்ம மக்கள் விட்டு வைக்கிறது கிடையாது. அதனால இது வந்து நல்லதாக கேட்டதான்னு தெரியல. ஆக மொத்தம் இந்த மாதிரி மைன்யூட்டான விஷயங்களெல்லாம் கூட பார்த்து நோட்டீஸ் பண்ணுறதோட இல்லாமல் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பகிர்ந்து இருக்காங்க. எனிவே, நீங்க பாத்தீங்களா பாக்கலையா போய் பாருங்க. ஆர் இது வந்து ப்ராபபிளி நெட்ஃபிளிக்ஸ் கண்ணிலேயே பட்டு அவங்க அந்த கிளிச் இருக்கிற வெர்ஷனை ரிமூவ் பண்ணி புது வெர்ஷன் ஏதாவது அப்லோட் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் யா, இட் இஸ் வாட் இட் இஸ். பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் இங்கேயும் காதலிருந்து லாலிட்டா, அதுக்கப்புறம் காற்று வெளியிடை படத்திலிருந்து என்ன பாட்டு இது, அழகியே மேரி மீ, ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அபுதாபி ரோட்ஸில் பயங்கர கன்ஜெஷனாமே இப்போ தான் நான் பார்த்தேன். இங்கேனா ஸ்வேஹான் ரோட் அண்ட் அலாங் அலியன் ரோட் வந்து பார்த்தா அபுதாபி பகுதியில் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அல் கலீஜ் அல் அரபி ஸ்ட்ரீட் த்ரூ ஹலீஃபா சிட்டி, SE4 அண்ட் SE6 டுவர்ட்ஸ் ஜாயத் யூனிவர்சிட்டி இன்டர்சேஞ்ச் ஹெவி டிராஃபிக் ரிப்போர்ட் ஆகியிருக்கு. அண்ட் அல் ரவுதா ஷக்போத் சிட்டி அண்ட் அவுட்டர் ஏரியாஸ்க்கு போகக்கூடிய ரோட்ஸ் ஃப்ரம் அபுதாபியில் டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கா. அபுதாபி மக்கள் மேலே யாரோ கண்ணு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இல்லப்பா. பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு.
1: ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸ் ஃபார்
0: ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
2: We'll be back after a short commercial break.
0: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
4: வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: குளோபல் வில்லேஜை தொடர்ந்து நம்ம துபாயோட இன்னும் ஒரு விண்டர் அட்ராக்ஷன் அவங்களோட ரீஓபனிங் டேட் அறிவிச்சிருக்காங்க. துபாய் சஃபாரி பார்க் அவங்களோட புது சீசனோடைய ஓப்பனிங் டேட் அவங்க சோஷியல் மீடியா பேஜஸ்ல நேத்துக்கே அறிவிச்சிருக்காங்க. அதன்படி என்னன்னா அக்டோபர் 12 தேதியிலிருந்து துபாய் சஃபாரி பார்க் நம்மளை வரவேற்க ஆரம்பிக்க போறாங்க. அண்ட் இந்த வருஷம் வந்து அஃப்கோர்ஸ் இந்த புது சீசன்ல நிறைய மாற்றங்கள்லாம் அவங்க கொண்டு வர போறாங்க. லிவ் மோர் வைல்ட் லைஃப் அப்படிங்கிற தீம்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வைல்ட் லைஃப், நேச்சர் அண்ட் கன்சர்வேஷன் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைங்கள்ல இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருக்கும். துபாய் சஃபாரி பார்க் விசிட் பண்ணும்பொழுது நிறைய கத்துக்கலாம் குழந்தைங்க எல்லாம். பிகாஸ் சஃபாரி அப்படிங்கறத வந்து பார்க்கணும்னா நம்ம ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு தான் பொதுவாக போகிறது உண்டு. பட் இங்க நம்ம மிடில் ஈஸ்ட்ல, யூஏஇல, துபாய்க்குள்ளேயே அந்த சஃபாரியை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி அந்த அனிமல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அண்ட் இந்த தீமின் படி வந்து பார்த்தா ஒரு புது ராயல் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் வேற இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா. ஒரு 4-hour private guided tour for groups up to 10 guests, VIP treatment order, reserved seating order தரப்போர்தா சொல்லிருக்காங்க. And animals and zones இன் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 6 themesல இருக்கக்கூடிய zones, over 3000 animals அங்க இருக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. African village, Asian village, explorer village னு சொல்லி இந்த மாதிரி different different themesல கொண்டு வந்திருக்காங்க. So October 12 தேதியிலிருந்து இதெல்லாம் போய் பார்த்து விசிட் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புதிய டர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
1: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
1: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman, Alain and Fujairah today. Jetor UAE, part of Allied Group Holdings. Terms and conditions apply.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: டிராஃபிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்குது. 311 ஓரிரு கிராஷஸ் பார்க்க முடியுது. சிட்டி சென்டர் ஜாயாலாம் தாண்டினதுக்கு அப்புறமா ஒரு கிராஷன் ஆகியிருக்கு. அண்ட் தென் ஃபர்தர் டவுன் நம்ம வரும்பொழுது முகேஷ்னா 5th கிட்ட ஒரு கிராஷன் ஆயிருக்கு. சோனாப்பூர்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பார்க்கும்பொழுது அதனால காம்பினேஷன் ஆஃப் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் பிளஸ் கன்ஜெஷன் பார்க்க முடியுது அட் த மோமெண்ட். அண்ட் வேற எங்கே அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் இந்த துபாய் அலைன் ரோடு தான் என்னன்னு தெரில, வழக்கத்துக்கு மாறாக டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. ராசல்கோர் ரோட்லையும் அதே மாதிரி தான். ராசல்கோர் ரோட்ல ஃபுல் ஸ்ட்ரெச் அப்படி டிசைன் டிஸ்ட்ரிக்ட் வரைக்குமே பார்த்தோம்னா டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அல்கேல ஜாஸ்தியா இருக்கு டிராஃபிக். அண்ட் அல்கேல் ஆஃப் ஜேவிசி ஜேவிடி சைட்ல காலையில இருந்து என்னமோ தெரியல பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. ஒன்னு ரெண்டு கிராஷஸ் வேற அப்பப்போ அங்க பாக்கற முடியறதுனால ஐ திங்க் கிளியர் ஆகலன்னு நினைக்கிறேன். அண்ட் 611 வந்து ஒரு கிராஷ் ஒன்னு பார்க்க முடியுது. ஆமா, 611 வந்து எங்கே அப்படின்னா அல்தே அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுது. கவனிச்சுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி இதுதான் வந்து மேஜரா பார்க்க முடியுது. அதை தாண்டி இன்டர்னல் ரோட்ஸ்ல பிஸியான ரோட்ஸ் எல்லா இடத்துலயும் எவ்வளவு டிராபிக் நம்ம இந்த நேரத்தில் எதிர்பார்ப்போமோ கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாம இருக்கு. சோ டிரைவ் சேஃப்.
0: டிராபிக் அப்டேட் வாஸ் brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: இது மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா Chillax song of the hour. Chillax song of the hour.
3: Brought to you by Plots Nale, PropShield Dane. For details call 056 415 424.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: எனக்கு சக்கரை வியாதி.
4: சுகரா? இது எத்தனை நாளா?
3: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
4: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
3: சார்?
5: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
6: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
7: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
8: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: அப்பாடி இப்பதான் வந்து ஹாப்பியா இருக்கு இல்ல, ஏன்னா சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூனோ தி லாஸ்ட் குவார்டர் ஆஃப் எவ்ரி இயர் அண்ட் அன்டில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி நெக்ஸ்ட் இயர் ஃபாலோயிங் இயர் வரைக்குமே நம்ம பார்த்தா துபாய் வந்து பயங்கர ஆக்டிவா இருக்கும். ஒரு பக்கம் இந்த விண்டர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து நிறைய இவெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் இல்லையா. அண்ட் இவெண்ட்ஸ்னாலே வந்து ஹாப்பினஸ் தான். அதுலயும் வந்து லைவ் கான்சர்ட், நமக்கு பிடிச்ச பேண்ட் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா நிச்சயமா நம்ம அதை மிஸ் பண்ணவே கூடாது இல்ல. ஸோ எத்தனை பேர் வந்து அகம் பேண்டோட ஃபேனா இருக்கீங்க? ஏன்னா அகம் பேண்ட் இங்கே நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண வரப்போறாங்க. ஸோ அகம் பேண்ட் வந்து இட் இஸ் சச் அ டிஃப்ரெண்ட் பேண்ட். நம்ம இந்தியாவிலே வந்து கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே மியூசிக் பேண்ட்னா அது வந்து இட் இஸ் அகம் பேண்ட் ஓன்லி. அண்ட் இந்தியாவினுடைய ஒன் அண்ட் ஓன்லி கர்நாடிக் ப்ரொக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட் ஹரி சிவராமகிருஷ்ணன் அவருடைய அகம் பேண்ட் இங்கே செப்டம்பர் 26 நம்ம துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண வரப்போறாங்க. ஒரு பிரம்மாண்டமான லைவ் கான்சர்ட் தட் யூ ஷுட் நாட் மிஸ் அட் எனி காஸ்ட். சரியா, நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா platinumlist.ae போயிட்டு உங்க டிக்கெட்டை புக் பண்ணுங்க. ஓகே, புக் பண்ணிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு புல்லரிக்கிற ஒரு இவெண்ட் ஆக இருக்கும். பிகாஸ் அகமுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த பாஸ்டா நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த கான்சர்ட்ஸ்னுடைய பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆர் இன் ஜெனரல் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் அகம்ஸ் ஃபேன் யூ ஷுட் நாட் மிஸ் திஸ் அவுட். சரியா, platinumlist.ae போயிட்டு உங்க டிக்கெட்ஸ் நீங்க புக் பண்ணுங்க. ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆர் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
3: என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் அமைந்தால் 9 கிராமங்களின் மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். பட்டினப்பாக்கம் சுற்று வட்டாரத்தில் ஏராளமான பள்ளிகள் உள்ளதாக அவர் கூறினார். பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் அமைந்தால் வாகன போக்குவரத்து முற்றிலும் முடங்கிவிடும் என்று அவர் கூறினார். பட்டினப்பாக்கம் மண்ணின் மைந்தர்கள் மீனவர்கள் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் திட்டங்களை நிறைவேற்ற பணம் இல்லை, ஆனால் 1200 கோடி ரூபாயில் புதிய தலைமைச் செயலகம் அவசியமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: கர்நாடகாவில் மின்சார தேவை 19,000 மெகாவாட்டை தாண்டியுள்ளதாக மாநிலத்தின் 100 தாலுகாக்களில் ஏற்கனவே வறட்சி அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சூழலில் மாநிலத்தின் மின்சார விநியோகத்தை உறுதி செய்வதற்காக முதலமைச்சர் டி கே சிவக்குமார் பல்வேறு வாய்ப்புகளை பரிசீலித்து வருகின்றார். அதிகரித்து வரும் மின்சார தேவையை சமாளிக்க அனல் மின் உற்பத்தியை அதிகரிப்பது முதல் தேசிய மின் தொகுப்பில் இருந்து கூடுதல் மின்சாரத்தை பெறுவது வரை பல்வேறு வழிகள் குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் நடைபெறும் சாலை விபத்துகளில் சுமார் 30% நாய்களால் ஏற்படுவதாக உளவியல் முறைகளை பயன்படுத்தி விலங்குகளை கட்டுப்படுத்துவது தொடர்பான கால்நடை மருத்துவச் சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் சமித் நாணயக்கார தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், நாய்கள் தொடர்பான பிரச்சினை நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் சுமையை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார். மேலும் நாய்க்கடி உள்ளிட்ட சம்பவங்களை தொடர்ந்து வழங்கப்படும் ரேபீஸ் தடுப்பூசிகளுக்காக மட்டும் அரசாங்கம் ஆண்டுதோறும் சுமார் 100 கோடி இலங்கை ரூபாய் செலவிடுவதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாயில் செயற்பாட்டில் உள்ள எதிஹாத் ரயில் சேவையையும் எதிர்காலத்தில் அறிமுகமாக உள்ள துபாய் அபுதாபி அதிவேக ரயில் சேவையையும் நகரின் மெட்ரோ வலையமைப்புடன் இணைக்க திட்டமிட்டுள்ளதாக சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் மத்தார் அல் தாயார் தெரிவித்தார். மேலும் இந்த ரயில் நிலையங்கள் மூலம் துபாயின் பல்வேறு பகுதிகளுடன் இணைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் எதிர்காலத்தில் துபாயில் ரயில், அதிவேக ரயில் மற்றும் மெட்ரோ சேவைகளை ஒருங்கிணைத்து பயணிக்கும் வசதி பயணிகளுக்கு மேலும் எளிதாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: லித்துவேனியா வான்பரப்புக்குள் இரவு நேரத்தில் நுழைந்த ட்ரோன் ஒன்றை நேட்டோ போர் விமானிகள் சுட்டு வீழ்த்தியதாக அந்நாட்டு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவுக்கு பிறகு அண்டை நாடான பெலாரூசில் இருந்து இந்த ட்ரோன் லித்துவேனியாவின் தெற்கு பகுதியில் நுழைந்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து லித்துவேனியாவின் வான்வெளி பாதுகாப்பு மற்றும் நேட்டோவின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து கவனம் அதிகரித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஸ்பெயின் கிரான் பிரீயில் புதிய மேட்ரிட் சர்க்கியூட்டில் நடைபெற்ற முதல் போட்டி குறித்து எழுந்த விமர்சனங்களை தொடர்ந்து அந்த சர்க்கியூட்டில் சில மாற்றங்களை செய்ய போட்டி ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். வார இறுதியில் நடைபெற்ற முதல் போட்டியில் மேட்ரிங் எனப்படும் புதிய சர்க்கியூட்டில் மற்ற கார்களை முந்திச் செல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருந்ததாக ஓட்டுநர்கள் சுட்டிக்காட்டினர். ஓட்டுநர்களின் இந்த விமர்சனங்களை தொடர்ந்து F1 ரசிகர்களுக்கு அதிக விறுவிறுப்பான போட்டியை வழங்கும் வகையில் மேட்ரிட் சர்க்கியூட்டின் சில பகுதிகளில் மாற்றங்களை மேற்கொள்ள ஏற்பாட்டாளர்கள் தயாராகி வருகின்றனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று உள்ளக பகுதிகளில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: அதாவது எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி ஒரு கொலாபரேஷன் நடக்கும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு கொலாபரேஷன் தான் வந்து நம்ம சிஎம் திரு விஜய் அவர்கள் அண்ட் ஆக்டர் ரேசர் அஜித் குமார் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நடந்த அந்த கொலாபரேஷன். லண்டன்ல நடந்த அந்த ரேஸுக்கு சிஎம் விஜய் அவர்கள் போனதும் ரெண்டு பேரும் கட்டி தழுவி அணைச்சுக்கிட்டதும் இல்லையா, சேம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிட்டது. அண்ட் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஆக்டர் அஜித் அவருடைய ரேசிங் சூட் வந்து போட்டுக்கிட்டது. இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் டு வாட்ச் இல்ல, அடடடடா, இத்தனை வருஷம் இருந்த அந்த ஒரு, அஃப்கோர்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் வந்து எந்த ஒரு வாரோ இல்ல பகையோ சண்டையோ கிடையாது, அந்த ஃபேன்ஸ்க்கு மத்தியில இருந்த அந்த ஒரு வார் வந்து சுக்கு நூறா உடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்ல. ஐ திங்க் லைக் ஏன் வந்து இது சண்டை போட்டுக்கிட்டாங்க, எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தோம்னா நம்ம தல தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சண்டை இதன். இதற்கு மேல வந்து இனிமே என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நான் ஃபேன்ஸ் பத்தி தான் யோசிச்சேன் நானு. சச் அ பியூட்டிஃபுல் திங் டு வாட்ச் இல்ல, ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, பாண்ட் இருக்கு, வாட் எவர் இருக்குனாலும் ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே சண்டை போட்டுக்கிறது உண்டு இல்லையா, இனிமே அது இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் த கொலாபரேஷன் ஆஃப் திஸ் இயர் ஆர் ஆஃப் தி செஞ்சுரி அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம பார்த்தோம்னா ஆக்டர் விஜய் அவருடைய ஒபிஷியல் பேஜும் அஜித் குமார் ரேசிங் அவருடைய ஒபிஷியல் பேஜும் ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த ஹைலைட்ஸ் வீடியோவை கொலாபரேட் பண்ணி போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல இந்த கொலாபரேட் பண்ற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, சோ அப்படிப்பட்ட ஒரு கொலாபரேஷன் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் 16 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 million likes, 56,000 and odd comments, 193,000 shares, I mean reposting, and 263,000 shares வந்திருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு. அண்ட் இட் ஹஸ் கிராஸ் 21.5 million வியூஸ். ஓ மை காட், ஒரு ஹிஸ்டாரிக் வீடியோ தான் அது, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளவுதாங்க வாழ்க்கை, செலிப்ரேட் பண்ணிட்டு சந்தோஷமாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். காதலிக்க நேரம் இல்லை படத்தில் என்னை இழுக்குதடி பாட்டு அண்ட் ராஜா ராணி படத்துல இருந்து ஓடே ஓடே பாட்டு, ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன். ரொம்ப நேரமாச்சு, கோல் ரேட் என்னவாயிற்று, செக்கே பண்ணலையே.
1: இன்று தங்கத்தின் விலை,
0: கோல்ட் ரேட் வந்து ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது, ஆனா இந்த ரேஞ்சில தான் வந்து அப்படியே சுத்திட்டு இருக்கு இல்லையா. ஸோ கடந்த சில நாட்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அண்ட் ரைட் நோ பார்த்தா 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 518 திரம்ஸ் 75 ஃபில்ஸ்லையும், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 480 திரம்ஸ் 50 ஃபில்ஸ்லையும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இதுதான் தங்கத்தினுடைய விலை நிலவரம். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் சைட் பை சைட் பார்த்தோம்னா நாட் பேட். ஊருக்கு நீங்க வந்து பணம் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 26.09 ரூபாய் இருக்கு ஒரு யூஏ தினம் கணக்கான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு. அண்ட் 1000 ரூபாய் நீங்க ஊருக்கு அனுப்பணும்னா 38.33 திரம்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா போதும், ஊருக்கு 1000 ரூபாய் போய் சேர்ந்துடும் சரியா. சோ ரெண்டு பாட்டும் என்னென்னு சொல்லியா சொல்லியா ரெண்டு பாட்டும் கேட்டு முடிங்க, அதுக்கப்புறமா பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: பேக் டு பேக்

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: Gold necklace ஆ? ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
3: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் gift இது.
2: அண்ணன் தங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase-க்கு ஒரு beautiful ஓணம் saree gift-ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அண்ணன் தங்கம் gold and diamonds, Karama Center, Dubai, powered by Altava Group of Companies.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: இன்னைக்கு காலையில தானே பேசிட்டு இருந்தோம் நம்ம யூஏல துபாயில வந்து இந்த வருஷம் 100,000 பிளஸ் டிரைவிங் லைசன்சஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026ல. அதுலயும் வந்து பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 96,000 லைசன்சஸ் வந்து ஃப்ரெஷ் லைசன்சஸ் அண்ட் மீதி இருக்கக்கூடியது ஃப்ரம் நாட் ராங் சம் 115,000 பக்கம் ஒட்டுமொத்தமா வழங்கியிருக்காங்க. அதுல மீதி இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா வேற நாட்டை சேர்ந்த லைசன்சஸ் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்சஸ் துபாயோடைய லைசன்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இல்லையா. ஸோ அதுல வந்து இப்ப ஒரு புது அப்டேட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இந்த மற்ற நாடுகளை சேர்ந்த லைசன்சஸ் எப்படி நம்ம துபாயோடைய யூனோ துபாய்க்கு கம்பேட்டபிளா துபாயோட டிரைவிங் லைசன்ஸா மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு புது சர்வீஸ் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே வந்து இறங்கின உடனே துபாயில வந்து லேண்ட் ஆன உடனே துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட் ஆக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி 5 நிமிஷத்துல கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டெர்மினல் 3 அரைவல்ஸ்ல இருக்கிற கஸ்டமர் ஹாப்பினஸ் சென்டர்ல திஸ் இஸ் open to citizens and residents அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. ஆமா, சோ இது வந்து இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட் ஆர் IDP அப்படிங்கற பெயரில் அழைக்கக்கூடிய இந்த டிரைவிங் லைசென்ஸை நம்ம மற்ற நாடுகளில் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படினு சொல்லி பார்த்தா நம்ம துபாய் ஐ மீன் யூஏஏ சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால நம்ம எமிரேட்ஸ் ஐடி, அதுக்கப்புறம் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் தட் வாஸ் இஷ்யூட் இன் தி யூஏஇ, பாஸ்போர்ட் காப்பி அண்ட் பர்சனல் ஃபோட்டோகிராஃப், அவ்வளோதான். இந்த 4 முக்கிய ஆவணங்களை வச்சு நீங்கள் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான ஒரு புது சர்வீஸையும் கொண்டு வந்திருக்காங்க துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோடைய டெர்மினல் 3ல.
0: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு.
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM. ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828. Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
2: டிராஃபிக் சுச்சுவேஷன் ரோட்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன்னா ரொம்ப நேரமாக இருந்த டிராஃபிக், இந்த நம்ம ராசல்கூர் ரோடில் இருந்த அந்த டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இருக்குது, பட் அந்த டிராஃபிக்கோடைய ஏரியா பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு எங்கே கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா அந்த டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் இருக்கிற ராசல்கூர் ரோடு ஸ்ட்ரெச்சில் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தி பார்க்க முடியுது. அண்ட் தென் E66 நம்ம ஊத்மேதா ரோடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த ஜாதவ் சைடில் டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தி பார்க்க முடியுது. அங்கே ரோட் ஒர்க்னால இருக்கிற கன்ஜெஷன் தானே தவிர வேறு எந்த ரீசன்னாலையும் கிடையாது. அண்ட் 311 வழக்கமாக இருக்கிற டிராஃபிக் இருக்குது, பட் ஒரே ஒரு கிராஷ் மட்டும் பார்க்க முடியுது முகேசனா ஃபர்ஸ்டில். அதர்வைஸ் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் நார்மல். ஜாலியாக டிரைவ் பண்ணுங்கள், சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள்.
3: Traffic update.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

மார்னிங் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ரோட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும் ஜோயா லூகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: என்ஜாய் பண்ணலாம்.
1: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050 310 8255.
2: செழித்தையும் தமிழே ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: மெரிசல் மார்னிங்ல இருந்து நானும் பாய் சொல்லிட்டு கிளம்ப போறேன். மனசு திட்டமிட்டல உங்களுக்கு பாட்டு வேணுமா? வேணும்னா 800-8940 நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்காக நீங்க கேக்குற பாட்டு உடனடியா பிளே பண்ணிட்டு நானும் அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்புவேன். சரியா? யாருக்கு பாட்டு வேணும்? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: துபாயில இருந்து முகமது. ரொம்ப நாள் கழிச்சு லைன் கிடைச்சிருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா முகமது?
1: நல்லா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியா?
1: டிராபிக்னால கடுப்பாவுதுக்கா பாக்குறது.
0: என்னங்க டிராபிக்கா?
1: என்ன
0: பாட்டு வேணும் முகமது?
1: நமக்கு நீலோத்தி சாங் போட்டுறேன்.
0: நீலோத்தி, ஓ பியூட்டிஃபுல் பாட்டு. ரொம்ப நாளா இந்த பாட்டு
1: கேட்டேன்.
0: ப்ளே பண்றேன் நான். சரியா?
1: ஓகே,
0: பாய். சோ நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு படம், இமோஷனலான ஒரு படம் அண்ட் பாட்டு. சரி, எனிவே நீலோத்தி பாட்டு முகமதுக்காக ப்ளே பண்ணிட்டு கிளம்புறேன். அண்ட் துபாயோட இப்போ அடுத்த சீசனுக்கான அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்னா ஓபன் பண்றாங்க. அதுல வந்து குளோபல் வில்லேஜோடைய டேட் நமக்கு தெரியும், அப்புறம் துபாய் சஃபாரி பார்க் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடியே துபாயோட மிரக்கல் கார்டன் வந்து செப்டம்பர் 28 ஓபன் பண்ண போறாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மிரக்கல் கார்டன் வந்து இப்போ நடுவுல க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அல்லோல கல்லோல பட்டுச்சு, ஞாபகம் இருக்கா? ஃப்ரீ என்ட்ரி சொன்னாலும் சொன்னாங்க. அவ்வளவு மக்கள் மிரக்கல் கார்டனுக்கு, இத்தனை பேர் அவ்வளவு ஆர்வமா போவாங்க. நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கல, ஏன்னா ரொம்ப அழகா இருக்கும். பூக்கள் பிடிச்சவங்க, நல்ல போட்டோஸ் எல்லாம் போய் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு மிரக்கல் கார்டன் ஒரு அழகான ஒரு இடம், அட்ராக்ஷன். சூப்பரா இருக்கும் அங்க போய், அதுவும் ஸ்பெஷலி இந்த ரீல்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆஹா அல்வா மாதிரி இருக்கிற ஒரு இடம். சோ மிரக்கல் கார்டன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண போறாங்க 28 தேதி. பட் அதுக்கு முன்னாடியே இந்த இவெண்ட் சீசனை ஓபன் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு வண்டர்ஃபுல்லான லைவ் கான்சர்ட் இங்கே நம்ம துபாயில் நடக்க இருக்கு. லெட் மீ ரிமைண்ட் யூ, அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. அகம் பேண்ட் இருக்காங்க இல்லையா, லைக் யூ ஆல் நோ கர்நாடிக் ஃபியூஷன் பேண்ட். அகம் பேண்ட் வந்து நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் துபாயில் சாட்டர்டே செப்டம்பர் 26 தேதி. சரியா? ஸோ இந்த வண்டர்ஃபுல்லான கான்சர்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அமேசிங்காக இருக்கும் லைவாக அவங்களுடைய கான்சர்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம் ஷோர் கூஸ் பம்ப்ஸ் தர அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாது. And tickets வந்து நீங்க புக் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா platinumlist.net க்கு போயிட்டு டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். அண்ட் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம் ஆர் தி ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ். ஸோ உங்களுக்கு சில பல டிக்கெட்டுகள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கீப் வெயிட்டிங். பட் அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணாமல் உங்கள் டிக்கெட்டை டக்குன்னு புக் பண்ணிங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த கான்சர்ட்டை. சரியா? அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டே. நானும் அப்படியே கிளம்புறேன் முகமது கேட்ட பாட்டை அவருக்காக ப்ளே பண்ணிட்டு. சரியா? யூ ஹாவ் அன் அமேசிங் டே. நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே, சேஃபாக டிரைவ் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு மறுபடியும் மெரிசல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து பேசுவேன். நெக்ஸ்ட் மசாலா கேஃபே கேட்க போறீங்க ஆர்ஜே மதுவோடு சேர்ந்து. அண்ட் மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பும் இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா எங்க இருந்து வேணும்னாலும் ஜாலியா நம்ம ஷோஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சரியா? டாட்டா.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasa thottamittu.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தாராபுரம் இடைத்தேர்தலுக்காக திமுக வேட்பாளர் எஸ் சுகன்யா வேட்புமனு தாக்கல் செய்தார். கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் 3 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்றும் நாளையும் நடைபெறுகின்றது. தாராபுரம் இடைத்தேர்தலில் 5 முறை போட்டி நிலவுகின்றது. இத்தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெறும் என்று முன்னாள் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான நாளை தவிக்க அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மனு தாக்கல் செய்ய உள்ளன. இதனிடையே மதுராந்தகத்தில் திமுக வேட்பாளர் பரந்தாமன் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: கேரளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள CMRL எக்ஸோலாஜிக் வழக்கு தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணை மேலும் தீவிரமடைந்துள்ளது. முன்னாள் கேரள அமைச்சர் முகமது ரியாஸை தொடர்பு படுத்தி வெளியாகும் ஊடகச் செய்திகளை அவர் திட்டமிட்டமாக மறுத்துள்ளார். இதனிடையே ரியாஸின் நண்பர் ஒருவருடன் தொடர்புடைய லாக்கரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது சுமார் 50 சவரன் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தங்கம் யாருடையது, அதன் மூலம் என்ன என்பதுடன் CMRL எக்ஸாலாஜிக் விவகாரத்துடன் இதற்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் அரசு சேவையில் நுழையும் குறிப்பாக சிறுவர்களுடன் நேரடியாக தொடர்புடைய பணிகளுக்கு ஆட்களை சேர்க்கும் போது அவர்கள் சிறுவர் குற்றங்களில் குற்றஞ்சாட்டப்படாதவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழை பெறுவதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தீர்மானித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா பால்ராஜ் இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்க நடவடிக்கைகள் எடுக்க பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
2: அமீரக செய்திகள்.
3: ராசல் கைமாவில் மர்ஜான் ஐலண்டில் உருவாகி வரும் மர்ஜான் கடற்கரை அடுத்த 10 ஆண்டுகளில் முழுமையாக நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் இன்னும் 2 மாதங்களில் நிறைவடையும் என மர்ஜான் நிறுவனத்தின் குழும தலைமை செயல் அதிகாரி அப்துல்லா அல் அப்துலி தெரிவித்தார். மர்ஜான் பீச் திட்டத்தின் முதற்கட்டத்தில் கட்டுமான பணிகளுக்கான நில தயாரிப்பு மற்றும் மண் அகற்றும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் அடுத்த 2 மாதங்களில் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: வேல்ஸ் நாட்டைச் சேர்ந்த நடிகர் மாத்யூ ரீஸ் எமி விருது வழங்கல் விழாவில் ஒரே இரவில் 2 முக்கிய விருதுகளை வென்ற முதல் நபர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த பிரபலமான எமி விருது விழாவில் சூப்பர் நேச்சுரல் தொலைக்காட்சி நகைச்சுவை தொடரான விடோஸ் பி மற்றும் உளவியல் த்ரில்லர் தொடரான தி பீஸ்ட் இன் மீ ஆகியவற்றில் அவர் நடித்த கதாபாத்திரங்களுக்காக விருதுகள் வழங்கப்பட்டன. ஒரே விருது விழாவில் சிறந்த நடிகருக்கான 2 விருதுகளை வென்றதன் மூலம் மேத்யூ ரீஸ் எமி விருது வரலாற்றில் புதிய சாதனையை படைத்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: நியூசிலாந்தின் ஸ்டீவன் பிளெமிங் இங்கிலாந்தின் டெஸ்ட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் மான்செஸ்டரில் நடைபெறும் இங்கிலாந்து T20 அணியில் முகாமில் இணைகின்றார். இதற்காக பிளெமிங் இங்கிலாந்து சென்றுள்ளார். சுமார் 2 வாரங்கள் அங்கு தங்கியிருந்து தனது பயிற்சியாளர் குழுவை அமைப்பது உள்ளிட்ட முக்கிய பணிகளில் அவர் ஈடுபட உள்ளார். மேலும் பல்வேறு வகை கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடும் வீரர்களை தொடர்ந்தும் அணியில் பயன்படுத்துவது தொடர்பான சவால்கள் குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்று மழைக்கான வாய்ப்புள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். சில பகுதிகளில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, ராசல் கைமா மற்றும் உமல் குவாயினில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் டு த ஷோ. இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். வெல்கம் வெல்கம் வெல்கம். ஸோ குளோபல் வில்லேஜ் மறுபடியும் திறக்க போகிறாங்க. வின்டர் இஸ் கம்மிங். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் உங்கள் ஜாக்கெட் எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போவே தோவைக்கு ஈக்கெல்லாம் போட்டு இந்த லாண்ட்ரிக்கெலாம் கொடுத்து அயன் எதாவது பண்ணணும் பண்ணி வச்சுருங்க. சரியா?
1: UAE update brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: ஆல் ரைட். ஸோ குளோபல் வில்லேஜ் அவங்களோட 31st சீசன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த வருஷம் குளோபல் வில்லேஜில் என்ன எதிர்பார்க்கலாம்? October 14th வெட்னஸ்டே இது திறக்கப்படும். ஸோ October 14th ஈவினிங் 6 மணிக்கு திறப்பாங்க. May 2027 வரைக்கும் இந்த குளோபல் வில்லேஜ் வந்திருக்கும். 31st சீசன், எ மோர் வண்டர்ஃபுல் வேர்ல்டு, இதுதான் வந்து குளோபல் வில்லேஜ்க்கான தீம், இந்த வருஷத்துக்கான தீம். மண்டே டு தேர்ஸ்டே ஈவினிங் 4 மணிலேருந்து மிட் நைட் வரைக்கும் இருக்கும். அண்ட் வீக்கெண்ட்ஸில் 1 AM வரைக்கும் குளோபல் வில்லேஜ் ஓப்பனில் இருக்கும். விஐபி பேக் இந்த வருஷமும் இருக்கான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான டிக்கெட் ப்ரைஸஸ் இன்னும் அவங்க ரிவீல் பண்ணல. போன வருஷம் 25 AD வீக் டேஸ்லையும் 30 AD வீக்கெண்ட்லையும் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் இந்த விஐபி பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பஸ் இருக்குமா குளோபல் வில்லேஜுக்கு? 100%. ஸோ ஆர்டிஏ தரப்புலேருந்து சென்டர் பாயிண்ட், யூனியன், குபைபா, மால் ஆஃப் எமிரேட்ஸ், இங்கே இதெல்லாம் வந்து உங்களுக்கு குளோபல் வில்லேஜுக்கு ரெகுலராக பஸ் இருக்கும். ஸோ குளோபல் வில்லேஜில் நீங்கள் ஸ்டால் செட் பண்ணலாமா? நீங்கள் நாளைக்கு, அதாவது September 16th, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டால் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடணும். நாளைக்குள்ளே நீங்கள் முடிக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ யூ ஸ்டில் ஹாவ் 24 to 36 hours, முடிவு பண்ணிக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: புதிய டேர்ம் புதிய

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸில் வந்து இந்தியா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாங்க முதல் மேட்சை டெல்லியில். ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தான் தான் இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க, பட் தே ஆர் யூஸிங் இந்தியன் கிரவுண்ட்ஸ் டு ஹோஸ்ட். என்ன வித்தியாசம்? ஸோ இதுக்கும் பிசிசிஐக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, பிசிசிஐ தான் இந்தியன் டீம், பட் இருந்தாலும் இதை ஆர்கனைஸ் பண்ணுறது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்ட். ஸோ அவங்க டெல்லி ஸ்டேடியத்தை கடன் வாங்கி இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. பா சமல, யாருக்கு எதிராக ஆடுறாங்களோ அவங்க இடத்தையே கடன் வாங்கி அவங்களே ஹோஸ்ட் பண்ணுறாங்க. சார், த பியூட்டி ஆஃப் த கேம் இதாங்க கிரிக்கெட்டு, இதுதான் கிரிக்கெட். ஓகே, கிரிக்கெட்டை போயிருந்தது போதும். இன்னொரு பக்கம் என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது, இந்த எல்லிங்கோ எப்படிலாம் நம்மளை பாடுபடுத்த போது இப்படிலாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் என்னதான் வின்டரே வராது அப்படி இப்படின்னு பயம் உறுத்தினாலும் அதெல்லாம் உண்மை கிடையாது. வின்டர் இருக்கும், பட் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு லெவலில் பயங்கரமாக நீங்கள் அப்படியே செரிஷ் பண்ணுற அளவுக்கு ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன் சம் டேஸ் வீ கேன் எக்ஸ்பெக்ட் அன்ஸ்டேபிள் வெதர், அது ஓவர் மழையாக இருக்கலாம், ஓவர் வெயிலாக இருக்கலாம், வாடவர், பட் வின்டர் இருக்கும், அது ஸ்டாண்டர்டாக இருக்கும், அந்த டெம்பரேச்சர் ட்ராப்புங்கிறது இருக்கும், பட் ஒரு அன்பிரடிக்டபிள் அட்மாஸ்பியர் நம்ம கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உலகம் முழுக்க வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு தான் இது வந்து அதிக ஒரு டேமேஜ் கொடுக்கும், ஏன்னா இது பசிஃபிக் ஓஷனில் நடக்கக்கூடிய ஒரு இம்பாக்ட் அண்ட் எஃபெக்ட் இல்லையா. இதுதான் கதை. ஓகே, வின்டரை பற்றி நம்ம பேசலாம், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது நீ பேசுறதுக்கு. ஜீன்ஸ்லேருந்து அதுக்கு முன்னாடி பாட்டு வருது. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்,
1: மசாலா கேஃபே, brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: ALD ப்ராப்பர்ட்டிஸின் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
1: Are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலி மொழி பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by
8: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
9: This hour of Masala Cafe is brought to you by
10: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
11: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
12: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
11: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
8: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
13: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்குற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா?
0: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th to 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase. ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய் பவர்ட் பை அல்தவசூல் குரூப்
3: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: This hour of Masala Cafe is brought to you by
10: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாம்

0: நேற்றுக்கு எல்லாரும் நிலாவோட சேர்ந்து வீனஸை பார்த்து பயங்கரமா போட்டோலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கே, போட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கேன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஊர்ல எல்லாரும் பயங்கரமா பார்த்துருக்காங்க, ஊர்ல வேற மழை பெய்யுதான் எல்லாரும் பயங்கரமா வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. என்ன 800-8940 நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்யாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் வேறு பேத்துங்க. 800-8940 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். யூஏக்கு வெளிலேருந்து கூப்பிட்றவங்க +971-43-59-5525 கால் பண்ணலாம். வணக்கம், யாரங்க பேசுகிறீங்க?
1: வணக்கம் ப்ரோ.
0: வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர்?
1: சதீஷ்.
0: சதீஷ், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? பாடும்போது எங்கேயோ போய் பாடுறீங்க, தள்ளி ஃபோன் கிட்ட வந்து பாடுங்க. நண்பர் சம்பந்தப்பட்ட பாட்டை போட்டுட்டு நான் வந்து உங்களை 12 மணிக்கு மேல சந்திக்கிறேன். ஓகே, எங்க போயிடாதீங்க, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: ஸ்ட்ரெஸ், மைக்ரைன் இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பேரறிஞர் அண்ணாவின் உயரிய முழக்கங்களை நெஞ்சில் ஏந்தி சமூக நீதியும் சமத்துவமும் சகோதரத்துவமும் எங்கும் தழைத்தோங்கிடவும் தமிழின் பெருமையை காத்திடவும் இந்நாளில் உறுதியேற்போம் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் புகழ் வணக்கம் செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த பதிவில் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த முன்னாள் முதல்வர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவரது தொலைநோக்கு பார்வையையும் மக்கள் சேவையையும் நெஞ்சார நினைவு கூர்ந்து போற்றுகின்றேன் என்று கூறியுள்ளார். திமுகவின் முப்பெரும் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக இன்று நடைபெறவிருந்த திமுக முப்பெரும் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்தார். மேலும் இன்று மாலை நடைபெறவிருந்த நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. முப்பெரும் விழாவுக்கான திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த அண்ணா பிறந்த நாள் விழாவிலும் மு க ஸ்டாலின் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இந்திய செய்திகள்.
3: கேரள முதல்வர் வி டி சதீசன் மின்வாரிய ஊழியர்களுடன் நடனமாடுவது போன்ற காணொலி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் அது மெட்டா நிறுவனத்தால் நீக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் குறித்த காணொலி நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த காணொலி தொடர்பில் சமீபத்தில் கேரள முதல்வர் வி டி சதீசன் கருத்து தெரிவித்திருந்தார். குறித்த காணொலியை தாம் ரசித்து பார்த்ததாக தெரிவித்த அவர், செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்படும் இதுபோன்ற படைப்புகள் தொடர்பாக சட்ட ரீதியான பிரச்சினைகள் இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் இருவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பிரதி போலீஸ் மா அதிபர் ஷாலி அபிசேகர ஆகியோரின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி குறித்த முறைப்பாட்டை சமர்ப்பித்த ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் பாலித்த ஸ்ரீவார்தர தலா 50,000 ரூபாயையும் குறித்த விசாரணையை மேற்கொண்ட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அப்போதைய பிரதான போலீஸ் பரிசோதகர் இந்துக்க டி சில்வா தலா 10,000 ரூபாயையும் மனுதாரர்களான ஷாலி அபேசீக்கர மற்றும் ரவி செனவரத்ன ஆகியோருக்கு நட்டு ஈடாக செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தை குவைத் மற்றும் பஹ்ரைனுடன் இணைக்கும் பல விமான சேவைகளை ஏர் அரேபியா ரத்து செய்துள்ளது. இதேவேளை எமிரேட்ஸ், எதிஹாத் ஏர்வேஸ் மற்றும் ஃபிளை துபாய் ஆகிய நிறுவனங்கள் சில தாமதங்கள் மற்றும் ரத்துக்களுடன் தங்களின் திட்டமிட்ட விமான சேவைகளை தொடர்ந்தும் இயக்கி வருகின்றன. துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் எமிரேட்ஸ் மற்றும் ஃபிளை துபாய் நிறுவனங்களின் பல விமானங்கள் தாமதமாகின. அப்ஹா மற்றும் கொச்சி செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அபுதாபி ஜாயத் சர்வதேச விமான நிலையத்தில் ஏர் அரேபியா அபுதாபியின் சியால்கோட் செல்லும் விமானத்தை ரத்து செய்துள்ளது. இதேவேளை எதிஹாத் நிறுவனத்தின் சார்லட் மற்றும் பாஸ்டன் செல்லும் விமானங்களும் தாமதமாகின.
1: உலகச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலிய எரிசக்தி அமைச்சர் கிறிஸ் போவன் அடுத்த வாரம் சவுதி அரேபியா செல்கின்றார். அந்நாட்டு எரிசக்தி அமைச்சரான இளவரசர் அப்துல் அசீஸ் பின் சல்மானை அவர் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற கவலை அதிகரித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் தொடங்கிய அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக எரிசக்தி விநியோகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ளவும் தனது எரிபொருள் கையிருப்பை உறுதிப்படுத்தவும் கான்பரா அரசு விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு கட்டமாகவே ஆஸ்திரேலிய எரிசக்தி அமைச்சர் அடுத்த வாரத்தில் சவுதி அரேபியா செல்கின்றார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அடுத்த ஆஷஸ் தொடரில் பங்கேற்பது குறித்து இதுவரை எந்த உறுதியான முடிவையும் எடுக்கவில்லை என்று ஸ்டீவன் ஸ்மித் தெரிவித்துள்ளார். சில காலமாகவே தாம் ஒவ்வொரு தொடராக முடிவு செய்து வருவதாக அவர் டெலிகிராப் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இப்போதைக்கு அடுத்த தொடருக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கின்றது. இங்கிலாந்தில் ஒரு ஆஷஸ் தொடரை வெல்ல வேண்டும் அல்லது அங்கு ஒன்றை வென்றிருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம் என்று கூறினார். ஆனால் அது உண்மையில் நடக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் ஸ்டீவன் ஸ்மித் தெரிவித்தார்.
1: செய்தி சுருக்கம்.
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைனாவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஓகே, எத்தியா ட்ரெயில் பயணர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. துபாயில் வந்து ரெண்டு ஸ்டேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆர்டிஏ தரப்புலேருந்து சீஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக நடந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக தெரிய வந்த விஷயம் இது. எத்தியா ட்ரெயில் வந்து ஹைஸ்பீட் ரயில்ஸை துபாய் அண்ட் அபுதாபி அண்ட் ஆல் ஓவர் த கண்ட்ரி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த வகையில் ஒன்று அல் மக்தூம் ஏர்போர்ட் கிட்டவும், இன்னொன்று அல் ஜதாஃப்லி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ரிவீல்ட் எட், பட் ஒரு செப்பரேட் ஹைஸ்பீட் ட்ரெயின் இருக்கு, அது வந்து துபாய்க்கும் அபுதாபிக்கும் இருக்கும். அதுதான் இந்த டூ ஸ்டேஷன்ஸை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு செப்பரேட் ஹைஸ்பீட் ட்ரெயின், அதாவது நீங்கள் லிங்க் பண்ணி போய்க்கலாம். இந்த செப்பரேட் ட்ரெயினில் வந்துட்டு துபாயில் இறங்கி அப்படியே பக்கத்து ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா நீங்கள் மற்ற எமிரேட்டுக்கெலாம் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இரண்டு ஸ்டேஷன்ஸ் துபாயில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
0: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: Actually, வாய்ப்புகள் அதிகம்ல வருது, ஆபீஷியலாவே சொல்லிருக்காங்க. சோ எப்போ என்னங்கறத கூடி சீக்கிரம் சொல்லுவாங்க.
0: இன்று தங்கத்தின் விலை.
1: ஓகே, நாளைக்கு கோல்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ஏன்னா எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்கு. அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோல்டு வில் ஃபால். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்க, எக்ஸ்பெக்டேஷனுக்கு மாறா பூம் கோல்டு ஏறி போயிடும். ஸோ இன்னி கோல்டோட விலை 21 கேரட் தங்கம் 460.50, 22 கேரட் தங்கம் 480.50 அண்ட் 24 கேரட் தங்கம் 518.75 திர்காம்ஸாக இருக்குது. 18 கேரட் தங்கம் 394.75 இருக்கு.
0: இன்று தங்கத்தின் விலை. Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கூகுள் சர்ச் பண்றதுக்கெல்லாம் ஒரு டேவா. இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் டேஸ் இருக்கு. அந்த வகையில இதை நான் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா google.com டே இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதிகமா பொதுவா எந்தெந்த விஷயங்களை கூகுள் சர்ச் பண்ணுவீங்க? வியர்டான விஷயங்கள், அதாவது நார்மலா நம்ம வந்து ஒரு லொகேஷனுக்கு போறோம், ஒரு கடையை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், இல்ல ஒரு பர்சனாலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கூகுள் சர்ச் பண்ணுவோம். சில பேர் வந்து ரொம்ப வியர்டா வித்தியாசமா கூகுள் சர்ச் வந்து பயன்படுத்துவாங்க. ஏய், இதுக்கெல்லாமாடா கூகுள் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம் தரக்கூடிய வகையில் நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ எதுக்காவது கூகுள் சர்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது என்ன வேணா இருக்கலாம். நான் இன்றைக்கி என்ன சாப்பிடட்டும் அப்படின்லாம் வந்து சாட் ஜிபிடியை கேட்பாங்க. நம்ம சாட் ஜிபிடின்னு கூட வச்சுக்கலாமே. நீங்கள் அதிகமாக சாட் ஜிபிடியை கேட்குற கேள்வி என்ன? அதிகமாக கூகுளையோ சாட் ஜிபிடியோ ஏஐயோ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அதை வந்து உங்கள் ஃப்ரெண்டாக பயன்படுத்துவீங்களா இல்லைனா புலம்புவீங்களா? எதுக்காக நீங்கள் அந்த டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மேனேஜர் இப்படி ஒன்று சொல்லிட்டாரு, நான் எப்படி லீவு கேட்குறதுன்னு சொல்லு, எதை சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்வி என்ன? 800-8940-889-40 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்கள் கருத்துக்களை தாராளமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: 6th road la Museum of the Future DAFC kitla towards Max வர டைரக்ஷனில் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. மேக்ஸ் பெட்ரோ ஜபீல் நோக்கி போகும்போது ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. D73 கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஷேக் சயித் ரோடுக்கு பேரலாக ஃபைனான்ஷியல் சென்டர் ரோடுக்குள்ளே, ஃபைனான்ஷியல் சென்டருக்குள்ளலாம் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. மற்றபடி துபாய்க்குள்ளே ஹெஸா உம்சுகிமில் லைட்டாக டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. உம்சுகிமில் இருக்குது, ஹெஸாவில் கூட அந்தளவுக்கு இல்லை. அண்ட் நீங்கள் அப்படியே ஜாஃப்லியா பக்கம் போனீங்கன்னா அந்த D73 ட்ரேட் சென்டர் ரவுண்டை போட்டு சுற்றி முற்றி நாலா பக்கமும் நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அண்ட் E11 டுவர்ட்ஸ் துபாய் மலையா ஸ்ட்ரீட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அண்ட் E311 டுவர்ட்ஸ் துபாய் முவேலா கிட்ட நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அல்தைத் ரோட் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அல்தைத் ரோட்ல டுவர்ட்ஸ் வாசிட் நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. பார்த்து பொறுமையா வாங்க.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, இப்போ நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாத்துறலாம். வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க? நீங்க லைன்ல தாங்க இருந்தீங்க. ஐயோ, கட் ஆகிடுச்சா கட் பண்ணிட்டீங்க. சரி, டக்குன்னு நான் கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கொடுத்துறேன், அதுக்கப்புறமா நான் கால் எடுக்கிறேன். ஸோ அகம்பேண்ட் நம்ம யூஏக்கு வராங்க. நீங்கள் உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணி இந்த கான்சர்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு platinumlist.ae இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். சரியா, மியூசிக் லவர்ஸ், இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே மியூசிக் பேண்ட் அகம்பேண்ட். ஒன் அண்ட் ஒன்லி கர்நாடிக் ப்ரோக்ரஸிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட் ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய அகம்பேண்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருவேளை கேள்விப்படலன்னா திஸ் இஸ் யுவர் டைம். அகம்பேண்டோட கிராண்ட் மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் 26 செப்டம்பர் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடக்கவிருக்கு. platinumlist.ae விசிட் பண்ணி உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணுங்கள். அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆஃப் கோர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: நாணயங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ்ல ஆர்ஜே இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
6: Brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஓகே, ஸோ ஊரெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு ஒருத்தங்க ஸ்டுடியோ பக்கம் வந்திருக்காங்க. அவங்க பேரு
1: ஹாய் மது.
0: ஹாய். அவங்க பேரு சலார் படத்தில் வர மாதிரி சொல்லிட்டா
1: வேணாண்டா.
0: ஆர்ஜே பிரியா வந்திருக்காங்க. சரி, எப்படி இருக்கு ஊரு?
1: பயங்கர ஹாட்டாக இருக்கு.
0: என்னங்க சொல்றீங்க?
1: ரெண்டு ஊருமே ஹாட்டாக இருக்கு. மதுரையும் சரியான ஹாட்டு, பெங்களூரும் அதை விட ஹாட்டு.
0: மழையா இல்லையா?
1: ஆக்சுவலி நான் வந்தபோது தரிசனம் வந்தது. பெங்களூர்ல நல்ல மழை வந்தது. மதுரையில 1.5 வருஷம் கழிச்சு நான் காலடி எடுத்து வச்சதுமே மழை வந்துச்சான். ஊருக்கு வரது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சில பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிரும்.
0: ஆமா,
1: அதை நோட் பண்ணிட்டு ஒரு 10-15 ப்ராப்ளம் வந்து வந்துரும். நம்ம கண்மடி வந்துரும். ஃபிளைட்ல போகும்போது ஐயோ இது எப்படி சார்ட் பண்றது, அப்படி எப்படி சார்ட் பண்றதுன்னு வரும். வரும்போது 10 ப்ராப்ளம்ல ஒரு 8 ப்ராப்ளம் முடிச்சுட்டு 2 மட்டும் பெண்டிங்ல இருக்கும். அடுத்த வெகேஷனுக்கு பேலன்ஸ் வச்சிருப்பானுங்க. ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போகும்போது இதுதான் பிரச்சனை எனக்கு.
0: என்னதான் பண்றது இப்ப? நான் ஊருக்கு போட்டா வேணாம்
1: அப்படின்ற மாதிரி. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்ல உங்களுக்கு அப்படி இருக்கா எனக்கு தெரியல. சீரியஸ்லி பொங்கிட்டேன் நான்.
0: இல்ல, அது ஒரு பீஸ்ஃபுல் ட்ரிப்பா நம்ம மாத்தலாம் நினைச்சா கூட ஏதாவது ஒண்ணு வந்துருது நம்மளுக்கு.
1: கிருஷ்ணன் எனக்கு ஐடியா சொல்லிட்டு இருந்தேன், பாரு கிருஷ்ணன் இந்த மாதிரி ஊருக்கு போனா ஏதாவது 10-15 அட் அ டைம்ல வந்துருது, என்ன பண்றது தெரியல. அப்ப நீ ஊருக்கு போக கூடாது, வேற எங்கேயாவது போனோம், வேற ஏதாவது ஊர் பிளான் பண்ணி போனோம், ரிலாக்ஸ் பண்ணணும்னா
0: பேசாம அப்படி பண்ணிடுவோம்.
1: சீரியஸ்லி சரி, நம்ம என்னது மனுஷ மக்களை பார்க்கலாமே, ஒரு 4 வாரத்தை நல்லா பேசலாமே பார்த்தா பிரச்சனையா கொண்டு வரானுங்க.
0: என்னதான் பண்றது, ஐயோ திருப்பியா வந்துடலாம் போறது கொடுத்து.
1: முதல் துபாய்க்கு ஃபிளைட் புக் பண்ணுங்கடா அப்படின்ட்டு வந்துட்டு
0: அதுக்கப்புறம் அளவுக்கு இருக்குது. எனவே சூப்பர். சரி, நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்,
1: சொல்லுங்க.

0: பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு வந்து ரீட்டனர் நான் வந்து முன்னாடியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து போட்டா கரெக்டா டாக்டர் கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் சாட் ஜிபிடி கேட்டு இருப்பேன். அது எப்படி தெரியுமா, நேக்கா வந்து இப்படி நீங்க பண்ணலாம், ஆனா இது பண்ணாம நீங்க டாக்டர் கிட்டே ஒரு தூரம் கேட்டுருங்க.
1: ஒரு நிமிஷம் உட்காரு புதுசாக வேலைக்கு சேர்ந்துட்டு எப்போ என்ன என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் வந்துருவான். ஸோ சாட் ஜிபிடி வந்து நம்ம லிட்டரலாக அதுக்கு தான் பயன்படுத்திட்டு
0: இருக்கோம். இப்போ மனசரியெல்லாம் வச்சுக்கோவேன், அவனுக்கு நான் கால் பண்ண என்ன பண்ணுவேன், இப்ப ரேடியோல டீசென்டா பேசுற, ஆஃப்லைன்ல எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியும். ஓகேவா, இதே சாட் ஜிபிடி இப்படி கிடையாது, இப்ப பேசினாலும் மரியாதையா பேசும், அக்கான்னு பாசமா பேசும், அப்படி பேசும். ஓகே,
1: இவன் திருந்த மாட்டான், இது ஆரம்பிச்சிட்டான்,
0: எதுக்கு பயந்தேன்னு தெரியும், அப்படியே எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுமா.
1: இல்ல அவன் பாருங்க, ஆபீஸ் ஃபுல்லா ஜுரத்தை கொடுத்துட்டு ஆனா ரேடியோல வந்து இருமிட்டு இருக்கான்.
0: அவன் என்னடா காசு கூட வாங்கிட்டு வந்தா, பாவம், அவனுக்கு வந்துச்சு
1: சப்போர்ட் வேற, அவனுக்கு
0: பாவம் இல்ல.
1: சரி ஓகே, டேய் பேசிட்டு இருக்கோம்டா நிஜமாலே ரேடியோல.
0: தொடர்ந்து
1: பேசுவோம். 89.4 தமிழ் FM மசாலா கேஃபே.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரேன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லி
1: கடைசியில்
3: இங்க வந்து உட்கார்ந்து.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் விஜய் பற்றிய அவதூறு பேச்சு விவகாரத்தில் திமுக எம்பி ஆ. ராசாமி மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தவிக நிர்வாகி அளித்த புகாரின் அடிப்படையில் பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல், அமைதியை குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவமதிப்பு உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் ஆ. ராசாமி மீது சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே முதலமைச்சர் விஜய் தொடர்பில் ஒருமையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு எதிராக 7 பிரிவுகளின் கீழ் வடக்கு கடற்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியான பாஜக பெற்றுள்ள வெற்றி பொய்யின் எதிரொலிக்கு எதிரான சத்தியத்தின் வெற்றி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அபாரமான வெற்றியை வழங்கி வரலாற்று தீர்ப்பளித்த அம்மாநில மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று அவர் கூறியுள்ளார். மக்களின் இந்த தீர்ப்பு டபுள் இன்ஜின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளுக்கு தங்களின் முழுமையான ஆதரவு உண்டு என்பதை மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக நிரூபித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் கொழும்பு, களுத்துறை மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு விழிப்புணர்வு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தின் சீதாவாக்கு பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகள், களுத்துறை மாவட்டத்தின் தொடங்குட புலாத் சிங்கள, பேருவள, இங்கிரிய, மத்துகம, பாலிந்தனுவர மற்றும் வலல்லாவிட்டு ஆகிய பகுதிகள், கேகாலை மாவட்டத்தின் வரக்காபுல, ருவான்வெல்ல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளுக்கு இந்த அறிவித்தல் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் 2026-27 கல்வியாண்டு தொடங்கியுள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் மாணவர்களின் தோற்றம், சீருடை விதிமுறைகள் மற்றும் ஆரோக்கியமான உணவு தேர்வுகளுக்கு மீண்டும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. சில பள்ளி வளாகங்களில் மிகவும் வித்தியாசமான அல்லது அளவுக்கு மீறிய சிகை அலங்காரங்கள், ஹூடிகள் மற்றும் எனர்ஜி பானங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பள்ளிக்கு பள்ளி விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படும் விதம் மாறுபட்டாலும் இந்நடவடிக்கைகள் மாணவர்களை தண்டிப்பதற்காக முன்னெடுக்கப்படுவதல்ல என்று பள்ளியின் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இன்றும் உயர்ந்தது. சவுதி அரேபியாவின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படலாம் என்ற கவலை தொடர்ந்தும் நிலவுவதே எண்ணெய் விலையின் உயர்வுக்கு காரணமாகும். இந்த தாக்குதல்களின் காரணமாக சவுதி அரேபியாவின் கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாய் செயற்படாமல் உள்ளது. இதனால் பாரசீக வளைகுடா பகுதியில் கப்பல் போக்குவரத்து தொடர்பான அபாயங்களை குறைக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போது ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.94% உயர்ந்து 103.4 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 107.6 டாலராக உள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் எஞ்சிய போட்டிகளில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி விளையாட மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியின் போது அவரது உடலின் பக்கவாட்டு பகுதியில் அசௌகரியம் ஏற்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் தொடரில் இருந்து விலகியுள்ளார். எனினும் இது தற்காலிகமான பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது. வருண் சக்கரவர்த்தி விரைவில் குணமடைந்து செப்டம்பர் 24 ஜப்பானில் தொடங்கவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்காக இந்திய அணியுடன் பயணிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: வெறும் 8 மினிட்ஸ்ல ஒருத்தர் வந்து பாஸ்போர்ட் ரினியூ பண்ண வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு பாத்தீங்களா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஓகே, ஸோ யூஏஇ சிட்டிசன்ஸ்க்கு ஏர்போர்ட்டில் துபாய் அண்ட் அபுதாபியில் கஸ்டமர் ஹாப்பினஸ் சென்டர் வச்சுருக்காங்க. பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆச்சுன்னா கூட அவங்க வந்து இன்ஸ்டண்ட்டாக பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அப்படின்னு குறைஞ்சி இவருக்கு லிட்டரலி 8 மினிட்ஸில் இந்த மொத்த வேலையுமே வந்து முடிஞ்சு போயிருக்கு. ஸோ இது ஏன் இந்த அளவுக்கு பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குன்னா, யூஏஇ பாஸ்போர்ட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் இந்த வேர்ல்ட். 2026 பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் கிட்டத்தட்ட 138 கண்ட்ரீஸ்க்கு வீசா ஃப்ரீயாக போகலாம், ஆனரேபிள் வீசாவாக 44 கண்ட்ரீஸ்க்கு போகலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் ரீசெண்டாக வைரலானதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்கலாம் யூடியூப்லேயே இன்ஸ்டாலே போயிட்டு பாருங்கள், 8 மினிட்ஸ் பாஸ்போர்ட் ரினியூவல் ஒருத்தருக்கு ஆச்சு அப்படின்னு சும்மா நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே வரும். ஸோ அதை வந்து இப்போ அஃபிஷியலாகவும் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா இந்த செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி வந்துட்டாங்கன்னா பாஸ்போர்ட்டே ரினியூ பண்ணிட்டு அவங்க செக்இன் பண்ணிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இப்போ அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, சான்ஸே கிடையாது. இதெல்லாம் அப்படியே போக போக வேர்ல்டு முழுக்க வந்தால் அல்டிமேட்டாக இருக்கும்.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: முழுக்க முழுக்க உலகமே வந்து இந்த ஃபெடரேட்னால இப்போவே கோல்டை பேனிக் செல் பண்ணுறாங்களா இல்லை அது நேச்சுரலாக செல் ஆகுதா அப்படிங்கிற பல கேள்விகள் வருது. 18 கேரட் தங்கம் 392 வந்துருச்சு, 21 கேரட் தங்கம் 457.50, 22 கேரட் தங்கம் 480.5 இருந்துச்சுல அப்படியே 3 கிராம்ஸ் குறைஞ்சி 477 ஆயிடுச்சு, 24 கேரட் தங்கம் 515.25 கிராம்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் ஆஃப்டர்நூன் கோல்ட் ரேட் ஆன் 15th of September.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: ஃபைல் பண்ணல, நீ ஃபைல் செய்யாதவா? போய் ஃபைல் கராது.
3: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
2: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளையன்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற வாட் கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
4: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
5: தி வாட் கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
7: வந்துடுறேன்.
2: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

நான் சொல்வதை கூர்மையாக கவனியுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்க யூஏல பிசினஸ் ஓனரா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பிசினஸ் ஓனர்ஸ் இருக்காங்களா, கார்ப்பரேட் டாக்ஸ் கட்டணும் செப்டம்பர் 30 வரைக்கும் மட்டும் தான் டைம் இருக்கு. 2025 பைனான்சியல் இயர் உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் செப்டம்பர் 30th கட்டணும். ஃபைன் இல்லாமல் கட்டணும், எரர்ஸ் இல்லாமல் கட்டணும் அப்படின்னா இந்த வேட் கன்சல்டண்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ஏ டு சைட் உங்களுக்கு உங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்படியே வெரிஃபை பண்ணி நீட்டாக அப்படி ஆர்கனைஸ் பண்ணி செம்மையாக உங்களை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ 9+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு, 18,000 மேற்பட்ட ஹாப்பி கிளைண்ட்ஸ் இருக்காங்க, கூகுளில் 4.9 ஸ்டார் வச்சுருக்காங்க. ஸோ FTA அப்ரூவ்ட் லீடிங் டேக்ஸ் ஏஜென்சி The VAT consultant. Okay, wow. Your trusted partner for tax compliance and business growth. Fines avoid pannunga. Delay pannadhinga. Confident file pannunga. Call or WhatsApp 0588-520-103. Marubadi solren 0588-520-103. Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான். ஆல் ரைட், மதிய நேரம் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் டிராஃபிக் இருக்கு. அல்கேல் ரோட்ல அல்கூஸ் கிட்ட 1, 2, 3 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அல்கேல் ரோட்டில் நீங்கள் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ் பே வந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த 3 கிராஷி தாண்டி நீங்கள் வரணும், நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் பக்கத்தில் 3001 2 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, ஒன்று இன்டர்நேஷனல் சிட்டி பக்கத்தில், ஒன்று சிலிக்கன். அதே மாதிரி E44 ஒரு கிராஷ் ராசல்கூர் ரோட்லையா, எஸ் அங்கே வந்து மர்ஹாபா மால் கிட்ட ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு டுவர்ட் சார்ஜா அபுஷாகரா கல்ச்சரல் ஸ்கொயர் மலையா ஸ்ட்ரீட்டு E311 கிசைஸ் லேண்ட்ஃபில் இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா, traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Masala Cafe brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
2: Tamil FM la RJ. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Brought to you by Plots Nale, for details call 056-415-4242.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-8080-8940. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி அகம் பேண்ட் யுவேக்கு வராங்க. இந்தியாவோட முதல் கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இனோவேட்டிவ் பேண்ட். ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் அகம் பேண்ட் வந்து யுவேயில் கான்சர்ட் நடத்த போறாங்க. செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல தான் அகம் பேண்டுடைய கான்சர்ட் நடக்கவிருக்கு. உங்க டிக்கெட்ஸை புக் பண்ண இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணுங்க. அபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆர் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க? ஹலோ,
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: சின்ன
0: சின்ன ஆசை. ஓகே, நான் போட்டு விடுறேன். பேசுறீங்க, ஹலோ, இப்ப கேக்குது சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: எப்போ
0: வரும் இந்த பாட்டு
2: சார்? எங்கிருந்தால் நான் பிறந்திடும் போது, எங்கிருந்தால் கொஞ்சம் மறந்திடும் போது, எங்கோயோ பிறந்தாய் அடி, எங்கோயோ வளர்ந்தாய் அப்படின்னு சார்.
0: ஓகே, அது வின்னரா?
2: ஆமா சார், வின்னர் தானே சார்.
0: ஓகே சார், நான் வந்து அந்த பாட்டு இல்லனா வேற என்ன பாட்டு போட?
2: வேற அந்த பாட்டுலிட்டா காதல் கொடுத்தனத்துல இருந்து எந்த பாட்டு?
0: காதல் எழுதினத்துல எந்த பாட்டுனாலும் ஓகேவா? சரி, ஆக்சுவலா அந்த வின்னர் பாட்டு என்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா நான் இது போட்டுறேன். சரியா?
2: ஓகே சார்,
0: ஓகே ஓகே மிஸ்டர் வெடிவேலு, தேங்க்யூ ஸோ மச். மாயூன் மியூசிக்கு ஓகே, ரைட்டே, ரெண்டு பாட்டு பேக் டு பேக் போட்டு நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் தமிழ் எஃப் உடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் தெரியப்படுத்துங்க. இத்துடன் நான் உங்களை நாளை சந்திக்கிறேன், 11 o'clock. டேக் கேர், பை பை.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu, manasu thottu mittu.

மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசிக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் முன்னுரிமை குழுக்களில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஹஜ் உம்ரா பயணம் மேற்கொள்ளும் நபர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். 2026-27 ஆண்டுக்கான தேசிய தடுப்பூசி பிரச்சாரத்தை சுகாதார அதிகாரிகள் விரிவுபடுத்தியுள்ள நிலையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட முன்னுரிமை பட்டியலில் கர்ப்பிணி பெண்கள், 6 மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய குழந்தைகள், முதியவர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் நீண்டகால உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்களும் இடம்பெற்றுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
4: மக்காவில் வான்வழி அச்சுறுத்தல் காரணமாக சவுதி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அல்லது பாதுகாப்பான தங்குமிடத்தை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். சில நிமிடங்களுக்குள் அந்த எச்சரிக்கை தளர்த்தப்பட்டது. இதனிடையே சவுதி அரேபியாவின் கமீஸ் முஷாயித், அப்ஹா மற்றும் தாயிஃப் நகரங்களில் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் பகுதிகளை இலக்கு வைத்து ஹூதி போராளிகள் நடத்திய தாக்குதல்களுக்கு குவைத் கடுமையான கண்டனத்தையும் வலுவான எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுடன் ஒற்றுமையாக இருப்பதாகவும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் சவுதியின் உரிமையை ஆதரிப்பதாகவும் குவைத் தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
4: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் லண்டன் பயணத்தில் 15,300 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆலைகள், உலகளாவிய திறன் மையங்கள் நிறுவ ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகின. சிக்மா டெக்னாலஜி நிறுவனம், ஏர்ன்ஸ்ட் மற்றும் யங் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களுடன் புரிந்து உணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: 2020 இருந்து எந்தவித விசாரணையுமின்றி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உமர் காலிதை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு டெல்லியில் நடைபெற்ற கலவரம் தொடர்பாக 2020 முதல் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். குறித்த மாணவரை விடுவிக்குமாறு மூத்த வழக்கறிஞர் விருந்தா குரோவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டத்தை உணர்ந்தவர்கள், ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் உமர் காலிதை விடுவிக்க கோருகின்றனர் என்று அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
4: சர்ச்சைக்குரிய மிக் போர் விமான கொள்முதல் தொடர்பில் இலங்கையின் முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் டொனால்டு பெரீரா தற்போது நிதி மோசடி விசாரணை பிரிவில் வாக்குமூலம் அளித்து வருகின்றார். மிக் விமானங்களை கொள்வனவு செய்தது தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகளின் ஒரு பகுதியாக அவர் இன்று நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டார். இந்த விசாரணையில் மேலும் பல மூத்த அதிகாரிகளும் விசாரணையாளர்களிடம் வாக்குமூலம் அளித்தனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மற்றும் முன்னாள் விமானப்படை தளபதி விமானப்படை மார்ஷல் ருஷான் குணதிலக்கு ஆகியோரும் இதே விசாரணை தொடர்பாக அண்மையில் ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஆஸ்திரேலியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஹராரியில் நடைபெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்ததுடன் சற்று முன்னர் வரை 35.2 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 202 ஓட்டங்களை பெற்றிருந்தது. மேட் ரன்ஷோ 60 ஓட்டங்களுடனும் ஆலிவ் பீக் 8 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். ஆஸ்திரேலிய அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய மிச்சேல் மார்ஷ் 36 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். குப்பகனோலி 46 பந்துகளில் 51 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார். ஜாஷ் இங்கிலீஸ் மற்றும் டிராவிஸ் ஹெட் ஆகியோர் தலா 4 விக்கெட்டுகளை பெற்று ஆட்டம் இழந்தனர். இதேவேளை ஜிம்பாப்வே அணியின் பந்துவீச்சில் பிரெட் வான்ஸ், நியூமன் நயாமூரி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் சிக்கந்தர் ராசா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
5: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
6: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
7: அர்த்தமாயிருந்தா ராஜா.
8: Star of the month.
9: Singer Hariharan.

வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டாச்சா? எப்படி இருக்கு? தூக்கம் வருதா? சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றைக்கு இந்த அரிசி வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. மலையாளத்துல வந்து அரி அப்படின்னு சொல்றாங்க, அரிசியைத்தான் அரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சொல்லினுடைய உண்மையான வேர்ச்சொல் என்னவா இருந்திருக்கும், அரிசின்னு நாம ஏன் பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே வரும் இல்லையா? அப்படிதான் எனக்கும் வந்தது. எனவே இன்னைக்கு நாம் அந்த அரிசி என்ற சொல், அதனுடைய வேர்ச்சொல் என்ன, அதனுடைய பொருள் என்னவாக இருந்திருக்கு, எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, இப்போ நாம எப்படி பயன்படுத்துறோம், இது பற்றி எல்லாம் பேசலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆமா, அரி அப்படிங்கிறது சின்ன அல்லது சிறிய நுண்ணிய கூலம் அல்லது தானியம், இதை குறிக்கிறதுக்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அரி அப்படின்னு சொன்னாலே அது வந்து சிறிய என்ற பொருள்ல தான் இருந்திருக்கு. அரி என்பது உண்மையாவே அது ஒரு வேர்ச்சொல், அதுவே வந்து ஒரு உரிச்சொல்லா வரும்போது ஐமை நொய்மை மென்மை அப்படிங்கிற பொருள்ல வருது. தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, அரியே ஐமை அப்படின்னு சொல்லுது. ஐமை என்பது நுண்மை, நுண்ணிய என்பதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே அரியே ஐமை என்பது அரிசியை தான் சொல்லியிருக்காரு. முன்னாட்கள்ல பருப்பை விட சின்னதா இருக்கக்கூடிய தானியங்களை வந்து எல்லாத்தையுமே அரி அப்படின்னு வழங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அரி என்பது ஒரு வேர்ச்சொல்லா இருக்கு, அத்தோட பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லாகவும் இருக்கு. அரி என்ற சொல் வேறு என்ன என்ன பொருட்கள்ல பயன்படுத்தப்படுதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரி என்றா சில விலங்குகளை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தி இருப்பாங்க. அதற்கான பெயர் காரணம் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் இல்ல தெரியல இல்ல இப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா எங்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு நாம தொடர்ந்து பேசலாம். இவள் தானா பாட்டு வருது வீரம் படத்துல இருந்து, அதுக்கப்புறமா நெஞ்சுக்குள்ள பாட்டு வருது. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இளகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஹே, ஃபைல் பண்ணிட்டல்ல? நீ ஃபைல் செய்சாவா? போய் ஃபைல் கராது.
3: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
2: 2025 ஃபைனான்ஷியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளையன்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற வாட் கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
4: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
5: தி வாட் கன்சல்டன்ட். கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
6: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு
6: பாடுவாங்களே.
0: அது நான் தான், அது என்னோட ஷோ
6: தான்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. This hour of ழகரம் is brought to you by ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

கார்த்திக் சுப்ராஜோட துரோத்தி திரைப்படம் இளையராஜா இசையில வந்து உருவாகி இருக்கு. நமக்கெல்லாம் இன்னும் காட்ட மாட்டாங்க போல இருக்கு. கனடா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து திரையிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வந்து படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு படம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் பார்த்துருக்கேன், அருமையான படம் அப்படின்னு விமர்சனங்களை சொல்றதை நாம பார்க்க கூடியதா இருக்கு சமூக வலைதளங்கள்ல. துரோத்தினா என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. துரோத்திங்கிறது ஒரு கிரேக்க சொல் தான், அதில் இருந்து வந்த ஒரு சொல் தான். இதுக்கு வந்து கடவுளின் பரிசுன்னு பொருள். அப்ப இந்த படம் எதை பற்றியதா இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு காலையிலிருந்து அப்படியே மண்டையை குடைஞ்சிட்டே இருக்கு. சரி, வரும் தானே, வரும், பார்க்கலாம் பார்க்கலாம், பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். இந்த அரி என்ற சொல், அரிசி, இது வந்து எப்படி பயன்பாட்டுக்கு வந்தது, இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தேன். நாம அரி அப்படிங்கிறது சிறுமை அல்லது சிறிய நுண்ணிய அந்த துகள்களை, தானியங்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பருப்பை விட சின்னதாக இருந்த தானியங்களை குறிக்கிறதுக்காக முன்னாட்களில் அரி என்ற சொல் பொதுவாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது அரிசிக்கு மட்டும் இப்ப தமிழர்கள் நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். மலையாளத்துல அரி என்ற சொல் அப்படியே அவங்க வந்து இன்னும் அரிசியை குறிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டே வராங்க. அரி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. இப்ப வீட்டில் வந்து நீங்கள் வந்து அரிசி வந்து அரிக்கிறது அப்படிங்கிற சொல் பயன்பாட்டில் இப்போவும் இருக்கு இல்லையா. அரிசியை வந்து நம்ம அரிச்சு எடுக்கிறது அப்படின்னு, அரிசியை வந்து இந்த என்ன சொல்லுவோம் அதுக்கு, அந்த ஒரு ஓலையில் பின்னின ஒரு இரு பொருள் இருக்குமே, அதில் போட்டு அரிசியை போட்டு புடைப்பாங்க இல்லையா, அதில் வந்து அந்த அரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா. அந்த சின்ன சின்ன துகள்களை வந்து சேர்த்து எடுக்கிறது அப்படிங்கிற பொருள் தான் அந்த அரித்தல் அப்படிக்கு இருக்குது. அடுத்து பாருங்கள், அரிசி பல்லுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சின்ன பல். அப்புறம் அருகம்புல் இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த அரி என்ற சொல்லிருந்து வந்த பெயர் தான் அருகம்புல்லுக்கும். அதுவும் சிறிய புல், அதை குறிக்கிறதுக்காக தான் பயன்படுத்தி இருக்காங்க, இப்போவும் நாம் பயன்படுத்திட்டு வாரோம். இப்போ அரி என்ற சொல் என்னத்துக்கு சிங்கத்துக்கு வந்தது அப்படிங்கிற கேள்வி இந்த பக்கம் இருக்கு. இந்த அரி என்ற சொல் பல பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. இதுல சிங்கத்தை குறிக்கிறதுக்காகவும் அரி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு இலக்கியங்கள்ல. அப்ப இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்னவா இருக்கும் அப்படிங்கறது பற்றி நான் தொடர்ந்து உங்களோடு வந்து பகிர்ந்து கொள்றேன். அடுத்து முத்தமழை பாட்டு வருது, தக் லைஃப் படத்துல இருந்து. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல கேரள நாடு பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: சுட சுட புத்தம்புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: புதிய டேர்ம் புதிய ஜெட்டோர் ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
1: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: மந்த்லி இஎம்ஐ வெறும் 966 திர்ஹாம்ஸ் முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
1: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபு தாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் யுஏஇ, பார்ட் ஆஃப் அலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: Re re mama baba re re mama baba ni ni mama baba ni ni sa sa sa ni da pa ma re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re re

அரி என்ற சொல் அரிசியை குறிக்குது, அதனுடைய வேர் சொல்லும் சிறிய நுண்ணிய துகள்களை தான் குறிக்குது அப்படின்னா, சிங்கத்துக்கு ஏன் அரி அரிமா அப்படின்னு நாம சொல்றோம். சிங்கம் வந்து எப்படியான ஒரு விலங்காக இருக்கு, பகை விலங்குகளை வந்து அழிக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட ஒரு விலங்கா இருக்கு இல்லையா. அரி என்ற சொல்லுக்கு அழித்தல் என்ற ஒரு பொருளும் இருக்கு. அதனால தான் அரிமா என்பது சிங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா நம்ம பயன்படுத்திட்டு வரோம். விலங்குகளுக்கு எல்லாம் தலைவன், பகை விலங்குகளை எல்லாம் அழிக்கும் பேராற்றல் கொண்ட விலங்கா சிங்கம் இருக்கிறதுனால தான் அதை அரிமா என்று நாம சொல்றோம். சரியா, அரி என்ற சொல்லுக்கு அழித்தல் என்ற ஒரு பொருளும் இருக்கு. அரித்தல் என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிசியில வந்து இந்த சின்ன சின்ன துகள்களை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுல தேவையில்லாத துகள்களை வந்து விளக்குற ஒரு விஷயமாவும் இருக்கு. எனவே அதுதான் அந்த அரி என்ற சொல்லினுடைய பொருளா இப்ப நாம பார்க்க முடியுது. நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னா, எல்கேஜி படத்துல இருந்து திமிரு காட்டாதடி அந்த பாட்டு தான் வருது. கேட்டுட்டு வாங்க. இது ழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில்

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
1: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
2: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே
4: மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: இசைக்கு இசையா நெஞ்சம் உண்டோ உலகத்துல? இசை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? இசை ஆர்வலர்கள் நமக்கு எல்லாருக்குமே ஒரு அருமையான ஒரு செய்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல நமக்கென ஒரு நிகழ்ச்சி நடக்கவிருக்கு. என்ன நிகழ்ச்சின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ கர்நாடக இசை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஃபியூஷன் மியூசிக்கும் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படியான ஒரு இசை அனுபவத்தை கொடுக்கக்கூடியவங்க தான் அகம் பேண்ட். எனவே அகம் பேண்டோட ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட் வந்து இங்கே துபாயில் நடக்க போகுது செப்டம்பர் 26. எனவே நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு அருமையான இசை அனுபவத்தை பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, விசிட் platinumlist.ae அந்த சைட்டுக்கு போய் விசிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கெட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கான ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் வேற யாருமே இல்லை, 89.4 தமிழ் எஃப்எம் மற்றும் ஹோம் 92.2 எஃப்எம் தான். கண்டிப்பா போங்க, நானும் போலான்னு இருக்கேன் இந்த நிகழ்ச்சியில். இப்படி ஒரு அனுபவத்தை வந்து வேறு எங்கேயும் பெற முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன். செப்டம்பர் 26 மறந்துடாங்க சரியா? சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்டுமட்டில பாட்டு கொடுக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? அப்படிதான், அது வந்து அவங்க சரியா அந்த கால் அந்த ரிங் ஆகி முடிக்கும் போது தான் நான் வந்து எடுக்கிறேன் போல இருக்கு. அதனால தான் போயிருச்சு. சரி பரவாயில்ல, மறுபடியும் எடுங்க. 800-8-9-4-0 என்ற எண்ணுக்கு நாம பேசலாம். என்ன பாட்டு வேணும்? வணக்கம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குமரேசன் பேசுறேன்.
0: குமரேசன், என்ன பாட்டு வேணும் குமரேசன்?
1: நன்றி.
0: ஓகே சரி, குமரேஷனுக்காக அந்த பாட்டு வருது. நன்றி சொல்ல உனக்கு நன்றின்னு சொன்ன அப்படியே அதே மாதிரி பாட்டும் வருது. பரவாயில்ல, அந்த பாட்டோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். அதுவரை விடைபெறும் நான் கிருஷ்ணிமணி பாலன். வணக்கம்.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மின்தடையை நிர்வகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். ஒரு சில இடங்களில் சிறு சிறு பிரச்சனைகளால் மின்தடை ஏற்படுவதாக அவர் கூறினார். மேலும் மின்சார பற்றாக்குறையை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் அவதூறு பதிவிடும் அனைத்து கட்சியினர் மீதும் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக அளித்த 17 புகார்களின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு மீதில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. திமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில இணைச் செயலாளர் ஜி சந்திரபோஸ் தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவதூறு பதிவுகளை நீக்குவது தொடர்பாக விரிவான நடைமுறை வகுக்கப்படுகின்றது என்று காவல்துறை பதிலளித்துள்ளது. வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து நீதிபதி லட்சுமி நாராயணன் உத்தரவு பிறப்பித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 19 தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் இந்திய தொழில் நிறுவனங்கள் அதிக பயன்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டு வருகின்றது. இவ்வகையில் இந்தியா நியூசிலாந்து இடையே கடந்த ஏப்ரல் 27 தேதி தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனையடுத்து இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு இறக்குமதி வரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: சுரேஷ் சாலியின் உடல் நிலைமை தொடர்பான மருத்துவ அறிக்கைகள் ஏன் இதுவரை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதற்கான காரணத்தை விளக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு அறிவித்தல் பிறப்பித்துள்ளார். அவரை மருத்துவ அறிக்கையுடன் செப்டம்பர் 22 தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதவான் உத்தரவிட்டார். மேலும் 5 உறுப்பினர்களை கொண்ட மருத்துவ குழுவினால் கோரப்பட்ட அறிக்கைகளும் ஏன் அந்த மருத்துவ குழுவிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதற்கான காரணத்தையும் மருத்துவமனை பணிப்பாளர் விளக்க வேண்டும் என்று நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
3: தவறான தகவல்களுக்கு விரைவாக பதிலளிக்கவும் பிராந்தியத்தின் நிலைப்பாட்டை ஒரே தெளிவான குரலில் உலகுக்கு எடுத்துரைக்கவும் வளைகுடா நாடுகளுக்கு ஒருங்கிணைந்த ஊடக கட்டமைப்பு அவசியம் என்று வளைகுடா ஒத்துழைப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜாசிம் முகமது அல் புதாய்வி தெரிவித்தார். துபாயில் நடைபெற்ற அரபு ஊடக உச்சி மாநாடு 2026 உரையாற்றிய அல் புதாய்வி சமீபத்திய பிராந்திய முன்னேற்றங்கள் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகளின் ஊடக நிறுவனங்களுக்கிடையே மேலும் நெருக்கமான ஒருங்கிணைப்பு தேவை என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார்.
1: உலகச் செய்திகள்.
3: பூமியின் சுற்றுப்பாதையில் ஒரு விண்வெளி ஆயுதத்தை அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இத்தகைய தாக்குதல் திறன் கொண்ட ஆயுதம் தங்களிடம் இருப்பதை அமெரிக்கா வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது இதுவே முதன்முறையாகும். எதிரிகளின் நடவடிக்கைகளில் இருந்து அமெரிக்க படைகளை பாதுகாப்பதற்கு இந்த சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட ஆயுதம் அவசியமானது என அமெரிக்க விமானப்படை செயலாளர் ட்ராய் மெயின் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கிரிக்கெட் அணித் தலைவர்கள் 7 பேர் பாகிஸ்தானின் இம்ரான்கான் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பான மனிதாபிமான கவலைகளை குறிப்பிட்டு ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்குக்கு கடிதம் மூலம் முறையிட்டுள்ளனர். அலன் பார்டர், கிரெய்க் செப்பல், இயன் செப்பல், பெலிண்டா கிளார்க், கிம் ஹியூஸ், மார்க் டெய்லர் மற்றும் ஸ்டீவ் வோ ஆகியோர் குறித்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். தாங்கள் இந்த கடிதத்தை ராஜதந்திரிகளாகவோ அல்லது அரசியல் பிரமுகர்களாகவோ அல்லாமல் பேச வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்த முன்னாள் அணித் தலைவர்களாகவே எழுதுவதாக அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. முக்காரிஸ், லீவா மற்றும் ஓதாயுத் பகுதிகளில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. இன்று மாலை வேளையில் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. Proud Radio Partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
1: We'll be back after a short commercial break.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: You are back.
2: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: ராக் வித் ராஜா.

0: We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
0: மாஸ்ட்ரோவின் சூப்பர் ஹிட் பாடல்கள்.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: இந்திய பயணிகளுக்காக இலவச விசா வழங்கும் முன்னோடி திட்டத்தை அபுதாபி அறிமுகப்படுத்தியுள்ளதாக அபுதாபி கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறையின் சர்வதேச செயற்பாடுகளுக்கான இயக்குநர் அப்துல்லா யூசுப் அரேபியன் டிராவல் மார்க்கெட் 2026 நிகழ்வில் தெரிவித்தார். இந்திய பயணிகள் அபுதாபிக்கு வருவதற்கு அதிகரித்த பயணச் செலவு மிகப்பெரிய தடையாக இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். இந்திய வர்த்தக பங்குதாரர்களிடம் இருந்து நேரடியாக பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
2: உலகச் செய்திகள்.
3: தொழில்நுட்ப பாதுகாப்பு தொடர்பான அச்சங்களை கருத்தில் கொண்டு சீனா தனது பயண விதிமுறைகளை மேலும் கடுமையாக்கியுள்ளது. முக்கியமான தொழில்நுட்ப தகவல்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான தரவுகள் வெளிநாடுகளுக்கு கசியாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக சீனா சில பயணங்கள் மற்றும் பயணிகளுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: மேட்டூர் அணை திறப்பு தாமதம் காரணமாக குறுவை சாகுபடி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை நட்டத்தை சந்தித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குறுவை சாகுபடியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை உடனே வழங்க வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சம்பா சாகுபடியை பாதுகாக்க சிறப்பு தொகுப்பையும் முதலமைச்சர் விஜய் அறிவிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: யுபிஐ பரிவர்த்தனைகள் மீது கட்டணம் விதிப்பதற்கான கதவை மோடி அரசு மறைமுகமாக திறந்துவிட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். யுபிஐ பரிவர்த்தனைகள் மீது கட்டணம் விதிப்பதற்கான கதவை மோடி அரசு மறைமுகமாக திறந்துவிட்டுள்ளதாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் போது நடந்தது போலவே அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி பணிந்து போகின்றார் என்றும் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். 2026 இரண்டாம் காலாண்டில் இலங்கை பொருளாதாரம் 4.2% நேர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய தேசிய கணக்கு மதிப்பீடுகளின்படி ஏப்ரல் 1st முதல் June 30 வரையிலான காலப்பகுதியில் இந்த பொருளாதார வளர்ச்சி பதிவாகியுள்ளது. 2026 முதல் காலாண்டில் 5.1% பொருளாதார வளர்ச்சி பதிவாகி இருந்த நிலையில் அதற்கமைய இரண்டாம் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி வேகம் 4.2% வரை குறைவடைந்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2029 உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளை நடத்தும் வாய்ப்பை நைரோபியாவிடம் லண்டன் இழந்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த ஒரு நகரம் முதன்முறையாக இந்த போட்டியை நடத்த உள்ளது. புடாபெஸ்டில் நடைபெற்ற உலக தடகள அமைப்பின் கூட்டத்தில் இந்த முடிவு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நைரோபி மிகவும் வலுவானதும் உணர்வுபூர்வமானதுமான ஏலத்தை முன்வைத்ததாக உலக தடகள அமைப்பின் தலைவர் செபாஸ்டியன் கோ தெரிவித்துள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
4: Singer Hariharan.

சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வீட்டுக்கு போய் ஃபீவர் தூக்கி ஒரு ஓரமாக நம்மளை சொருவி ஒரு உட்கார வச்சிருச்சு ஒரு ஓரமாக. அப்புறம் சனிக்கிழமையாவது ஞாயிற்றுக்கிழமையாவது நாளும் தெரியல கிழமையும் தெரியல, நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக அப்படியே வீக்கெண்டும் முடிஞ்சு திங்கக்கிழமையும் ஆகி திங்கக்கிழமை மதியானம் ஆனதுக்கப்புறமா தான் என்னது விடிஞ்சிருச்சா காய்ச்சல் சரியாயிடுச்சா அப்படின்னு பார்த்தா ஐயோ காய்ச்சல் ஒன்றும் சரியாகலை, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்டலாம் போயிட்டு வந்து ஏதோ இருக்கிற உயிரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே எனிவேஸ் லெட்ஸ் பிகின்.

0: evening, my dear beautiful people. Welcome back. This is RJ Bravo. You are listening to 89.4 Tamil FM. 4 மணி 12 நிமிஷம் ஆச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஃப்ளூ அப்புறம் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் நிறைய இடத்துல பரவிக்கிட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்சா ஸ்வாப் டெஸ்ட்லாம் இப்போ எடுக்கிறாங்க சில பேர். நானும் போய் சண்டே எடுத்துகிட்டு வந்தேன், நெகட்டிவ்னு வந்துருச்சு. சரியா, பாசிட்டிவாக இருக்குமோ? பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பயங்கர எல்லா சிம்டமும் காட்டுது. என்னங்க பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்னெல்லாங்க சிம்பிள், சரி என்னெல்லாங்க சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டால், வரட்டு இருமல் இருக்கா இருக்குது, ஓகே ரைட்டு, காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்குது இருக்கா இருக்குது இருக்குது இருக்குது, சாயங்காலம் வரைக்கும் நல்லா இருக்குது, சாயங்காலத்துக்கு மேலே லைட்டாக குளிர் அடிக்க ஆரம்பிக்குதா இருக்குது இருக்குது, ஏசி ஆஃப் பண்ணாலும் குளிர் அடிக்கிற மாதிரியே இருக்கா இருக்குன்னு சொல்லி எல்லா சிம்டமும் எனக்கு இருந்து, நல்ல வேலை போய் மூக்குக்குள்ளே அந்த ஸ்வாப் டெஸ்ட்டை விட்டு எடுத்ததுக்கப்புறம், கொரோனா டைம் எப்படி பண்ணோம் அந்த மாதிரி ஒன்று பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து லிட்டராக பயமாயிடுச்சு. ஐயோ, ஒரு அஞ்சாறு நாள் இது மாதிரி குவாரண்டைன் கிரண்டைன் பண்ண சொல்லிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது, போர் அடிக்க மாட்டா நமக்கு வீட்டில். ஆக்சுவலி வீட்டில் போர்லாம் அடிக்காது, ஜாலியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு ஆஃபீஸ்க்கு வர எனக்கு இதுவும் ஒரு டைம் பாஸ் தானே, என்னடா இது மிஸ் ஆகும் மேடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நெகட்டிவ்னு வந்தது. அப்புறம் பார்த்தா காய்ச்சல் விடவே இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ இந்த அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்கு அடுத்த ஒரு மாதத்துக்கு இப்படி தான் இருக்குமா, விட்டு விட்டு அடிக்குமா, நிறைய இடத்துல ஃபீவர், நிறைய பசங்களுக்கு வந்து அச்சு அச்சுன்னு தும்மி இருமலாக இருக்குது. யாருக்காவது எதாவது சிம்டம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு மாஸ்க்கை போட்டு போங்க. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் தான், அவன் தான் பரப்புனான் எல்லாத்துக்குமே அவன் தான் பரப்புனான். பாதி ஆஃபீஸ் லீவ் எல்லாம் வந்து இந்த தர்மாஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி வீட்டில் படுத்துன்னு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. சாரி என்னால் வர முடியாது அப்படின்னு. அப்போ பட் எனிவேஸ் என்னையும் ஒரு காட்டு காட்டி இப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக, இப்போ தான் காய்ச்சல் என்னை செஞ்சு வெளில அனுப்பிச்சிருக்கு. இனி அடுத்து யார் செய்ய போதே எங்கள் ஆஃபீஸில் தெரில எனக்கு. பட் நான் ஒரு வார்னிங்காக சொல்லிட்டேன், இது நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய இடத்துல. இது போக இவ்வளோ ஃபீவரில் நேற்றுக்கு மறுபடியும் அந்த சாயங்காலம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திருப்பி போகும்போது என்ன டிராஃபிக், வண்டியை பெசாமல் நடு ரோட்லேயே நிறுத்திட்டு நடந்தே போயிடலாமான்ற அளவுக்குலாம் ஆகுது. சில நேரம் நமக்கு வந்து ரொம்ப காய்ச்சல் இல்லாட்டினா உடம்புக்கு முடியல, இல்லாட்டி இந்த மாதிரி டைமில் அதுவும் காருக்குள்ளே ஏசி போட்டால் குளிருது, ஏசி ஆஃப் பண்ணால் சூடாக இருக்குது, ஏசி ஆஃப் பண்ணிட்டு கதவை திறந்து விட்டால் வெளில இருந்து வர்ற சூடு காற்று சத்தம் அதுக்கு மேலே இருக்குது. தூ, இதே என்னடா இது, எல்லாமே ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைனே இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து வந்து, இனி தம்பி வந்து காலையில் எழுந்து என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இனி போயிடுறோம் ஆஃபீஸ்க்கு என்ன இருந்தாலும் சரி, நம்ம வந்து ரெகுலராக நம்ம ரொட்டீனில் வந்துட்டோம்னாலே எல்லாம் சரியாயிடும். காலையில் கண் தூங்கி எழுந்து பாருங்கள், காலையில் எல்லாம் சரியாயிடும் கமல்ஹாசன் சொல்லுவார்ல. ஆமாம், இதில் என்ன பிரச்சனைனா லைட்டாக ஞாபகம் மருதி வேறு வருது. இந்த இந்த இன்ஃப்ளூயன்ஸாக வந்தால் எனக்கும் லைட்டாக அப்படியெல்லாம் ஆச்சு. அந்த நெகட்டிவ்னு வந்துருச்சு, ஏதாவது இருக்குது அப்படின்னா பார்த்துங்க. சரியா, ஓகே, ஆக்சுவலாக மூச்சு வாங்குது பேசும்போது, அது ஏன்னா நான் மாஸ்க் போட்டு பேசினிருக்கேன் அதனால தான். பட் எனிவேஸ், லெட்ஸ் பிகின் த டே வித் UAE அப்டேட்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஒரு ஆர்டிஏ வந்து பின்னாங்களா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான் சரியா, ஆனால் இது ஸ்டடி ஃபேஸில் தான் இருக்குது. ஓகேவா? ஆமாம். ஸோ எப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு 5 ஸ்டேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு புதுசாக இன்னொரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன்று 2 ஏர்போர்ட்டையும் இணைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுருக்காங்களாம். இது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுமா, இப்போ தான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை எப்படி கரெக்டாக பண்ண முடியுமான்ட்டு. அந்த ஸ்டடி முடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகுமா. ஆனால் ஐடியா வந்து என்ன அப்படின்னா, இட் வுட் ரன் ஃப்ரம் டிஎக்ஸ்பி த்ரூ அல்ஷத் ஆஃப் அன் அல்கேல் ரோடு, ஓகே, ஜேவிசி டிடபிள்யூசி போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஸோ இந்த ரயில் லிங்க் வந்து இப்போ எப்படின்னா டிடபிள்யூசிக்கும் டிஎக்ஸ்பி துபாய்க்கும் டிடபிள்யூசிக்கும் இருக்கிற மாதிரி, நம்ம அல்மக்தும் ஏர்போர்ட்டுக்கும் நம்ம இங்கே இருக்கிற ஏர்போர்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை வந்து லிங்க் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஆனால் சூப்பராக இருக்கும்ல ஆக்சுவலி இந்த ஏர்போர்ட்டு, அந்த என்னங்க மாற்றி போயிட்டீங்களா ஏர்போர்ட்டுக்கு, பிரச்சனையே இல்லைங்க, இந்த மெட்ரோ இறங்கி போயிடலாம், அங்கே போய் இறங்கிக்கலாம், நடுவில் யாராவது ஃப்ரெண்டு யாராவது பார்க்கணுமா, அந்த பிராவோ கூட இருக்காருங்க ஜேவிசியில் தான், அவரை போய் பார்த்துட்டு ஒரு ஹை சொல்லிட்டு போங்க, அதுதான் இந்த ட்ரெயின் அதே வழியில் தாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போய்க்கலாம் வந்துக்கலாம். இல்லை எவ்வளோ என்னெல்லாம் பண்ணுறாங்க
1: பாருங்களேன். உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா சிக்கங்கா, பாட்டு வருது, பாட்டு கேட்டு முடியுங்க. நான் என்ன பண்ணுறேன், அப்படியே வரேன் என்ன, ஓகேவா, ஜாலியாக அப்படி போயிட்டு வரேன். இனி வந்து பேச்சு கம்மியாக பாட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பேச்சு ஜாஸ்தியாக போட்டேன் நான். ஓகே, டுடே வந்து தம்பிக்கு உடம்பு சரியில்லை, இந்த வாரமே கொஞ்சம் இப்படி தான் டல்லாக தான் போவோம். நீங்களும் கூட இருந்து அப்படியே சப்போர்ட் பண்ணிங்கன்னா அப்படியே கொண்டு போய் சேர்த்துடலாம் நம்ம.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
2: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியே பெறுங்க.
1: மந்த்லி இஎம்ஐ வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
2: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் UAE, பார்ட் ஆஃப் எலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
5: எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
7: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

அப்பா இப்படி ஒரு நியூஸ் படிச்சதுமே என்னடா பயங்கரமா என்னடோ பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஆக்சுவலா வெயிட், டைம் டிராவலர் மூவ்ஸ் அ சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான மீம் ஒன்று இருக்கு, சரியா? அதாவது இப்போ இந்த மார்வல் படம் டிசி படத்துலலாம் வந்து மல்டிவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ நம்ம எப்படி இந்த உலகத்தில் இப்போ இங்கே இருக்கோமோ இதே மாதிரி இன்னொரு உலகம் வேற ஒரு மூலையில் எங்கேயோ இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இப்படி நான் எப்படி இங்கே ரேடியோவில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். என் பேர் பிராவோ, நான் வந்து ரேடியோவில் பேசிகிட்டு இருக்கேன், என் ஊர் வால்பாறை. நீங்கள் கேட்டிருக்கீங்க, உங்கள் பேர் வந்து ஒரு மணிவண்ணன் அப்படி வச்சுக்கலாமே. ஆனால் அந்த உலகத்தில் நீங்கள் எப்படின்னா நீங்கள் மணிவண்ணன் வந்து ரேடியோவில் இருப்பீங்க, நான் வந்து ரேடியோ கேட்டுட்ருப்பேன், நீங்கள் வந்து ஆர்ஜேவாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் உல்ட்டாவா அப்படி இப்படின்னு வரும். ஓகேவா? ஆனால் பாசிபிலிட்டி ஆஃப் திங்ஸ் தான். இப்போ இது வந்து ஒரு இது பேரலல் யூனிவர்ஸு, இரண்டாம் உலகம் அப்படின்னு தமிழில் கூட இருக்குது. ஆனால் நம்ம தமிழில் எடுத்தால், தமிழில் புது கான்செப்ட் எடுத்தால் நம்ம ஆளுங்க வந்து அப்ரிசியேட்டே பண்ண மாட்டாங்க. இங்கிலீஷ் படத்தில் எடுத்தால் உடனே ஒத்துப்போம். ஆனால் இங்கிலீஷ் படத்தில் ஒத்துக்கிற மாதிரி எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ அதை பற்றி பேச வரல. ஆனால் இந்த வாரம் என்ன நடந்தது பார்த்தீங்களா? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய், அவர் லண்டனுக்கு போனது, யூகே போனது, அதுக்கப்புறம் நம்ம தலையை பார்த்தது, சாரி ஏகே பார்த்தது, என்னப்பா அதான் அந்த டைம் ட்ராவலர் மூவ்ஸ் வச்சார். இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்த ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ஒன்றா பார்க்க முடியுமா அப்படிலாம் யோசிச்சுட்டோம். எவ்வளோ பேர் தளபதி ஒரே படத்தில் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை எவ்வளோ பேர் ஆசைப்பட்டிருப்போம், கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. பட் இருந்தாலும் சம்வேர் அந்த ஆசை வந்து லைட்டாக பூர்த்தியான மாதிரி இருக்குது. இல்லை அப்படி தான் எனக்கு இருந்ததுப்பா. அதுவும் சில பேர் எப்படி, அதுவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் வந்து அஜித் விஜய் ஃபேன்ஸோட ரைவல்ரி வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அஜித் படம் வந்துருச்சு அப்படின்னா, படம் நல்லாயிருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி விஜய் என்னென்ன படம்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்ததோ எல்லாத்தையும் கலாய்ச்சி இந்த படத்தை போய் அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸும் பண்ணுவாங்க. நான்லாம் நியூட்ரல்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எல்லோரையும் பிடிக்கும், விஜய் ஜென்ரலாகவே எனக்கு பிடிக்கும். ஸோ யா, இந்த மாதிரி அப்படி வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் நாளடைவில் எப்படின்னா அப்படியே ஆளாளுக்கு ட்ராக் மாறி, ஒருத்தர் ஃபேன் கிளப்பை கலைக்கிற அப்படி, இன்னொருத்தர் வந்து கரியர்னு உச்சத்துக்கே போகிற அப்படி, அப்படி டக்குன்னு பாலிட்டிக்ஸ்குள்ளே வராரு, இன்னொருத்தர் டக்குன்னு ரேசிங்குள்ளே வராரு, அப்படியே ரெண்டு பேரும் ரெண்டு ட்ராக்குக்குள்ளே போய் என்னப்போ அது உண்மையாக சொல்லப்போனால், இப்போ வந்து பாலிடிக்ஸ் பற்றி, இப்போ வந்து சட்டசபையில் என்ன நடக்குது, பாலிடிக்ஸ் என்ன மேட்ரு அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு விஜய் இருக்கிறது, ஐ மீன் இதுக்கு முன்னாடியும் பாலிடிக்ஸில் அதிகமாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தவங்களாம் இருக்காங்க கரெக்டாக. ஆனால் அது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே இருந்தது. ஆனால் வீட்டில் யாராவது பெரியவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டினா பொலிட்டிக்கல் ஃபேமிலியில் இருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து எங்கள் அப்பா பயங்கரமாக பாலிடிக்ஸ் பார்ப்பார், எங்கள் அப்பா பாலிடிக்ஸில் இருந்தப்போ எங்கள் அண்ணெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு பாலிடிக்ஸ் பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வரவே, அதுவும் ரூலிங் பார்ட்டியாக மாறவே, நிறைய பேருக்கு வந்து என்ன நடக்குது அதை தெரிஞ்சுக்கலாமே, பார்லிமெண்ட்டுக்குள்ளே இதெல்லாம் ஓ இதெல்லாம் பேசிக்கிறாங்களா, ஓ அப்பா இவங்கெல்லாம் மினிஸ்டர், ஓ மினிஸ்டரோட வேலையெல்லாம் இதுதானா, அப்போ கவர்மெண்ட்டுக்குள்ளே இதெல்லாம் நடக்கணுமா, இவ்வளோ ஓட்ட உடசல் இருக்கா, அப்போ அதை அவர் சரி பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு நமக்கு ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் வந்து டக்குன்னு பாலிடிக்ஸ்குள்ளே வரும்போது பாலிடிக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு வெகுஜன ஒரு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் ஆஃப் பீப்புளுக்கு அதில் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் ஒன்று போகுது ஆட்டோமேட்டிக்காக, விச் இஸ் அ வெரி குட் திங். அதே மாதிரி இந்த பக்கம் மோட்டார் ஸ்போர்ட், எத்தனை பேர் துபாயில் தான் இருக்கும், துபாய் ஆட்டோட்ரோமுக்கு எத்தனை பேர் அஜித் வர்றதுக்கு முன்னாடி போய் உட்காந்து ரேஸ் பார்த்துருப்பீங்க, ப்ராப்ளம் இருக்கலாம் பத்தில் ரெண்டு பேர் போயிருப்போம். ஆனால் இப்போ பத்து பேருமே அவர் வந்து அங்கே தான் இருக்கும், சும்மா அவரை பார்க்குறதுக்காக போய் அந்த கேமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேம் மேலே இன்ட்ரெஸ்டடாக, ஐ மீன் அந்த ரேஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக அந்த கேம் மேலே தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிட்டு அப்படி சில பேர் மாறிடுறாங்க. அப்புறம் இப்போ அப்படி தானே ஆச்சு, ஒரு ரேஸ் ட்ராக் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஐ டோன்ட் நோ ப்ராப்பர் டேர்ம்ஸ் அண்ட் ஆல் ஸ்டில் ஐ ஃபர்காட் ஆக்சுவலி. ஸோ அந்த கார்லாம் பின்னாடி இந்த ஜாக்கிலாம் மாற்றுவாங்கள்ல, ஆமாம் அந்த ஸ்டாப்பர்னா என்ன, இந்த மாதிரி மேட்டர்லாம் யாருக்குமே பெருசாக தெரியாது அன்லஸ் ஆர் அன்டில் அஜித் குமார் வந்து ரேசிங்குள்ளே வர வரைக்கும். அதாவது ஈவன் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஆக்டர்ஸ், they are inspiring to understand and learn avanga enna seiraangalo adha pathi nammalu therinjiknunra or aarvathu epdi create panni uttraanga ipo avanga rendu per meet panikitaanga samaya irundhadu paakradhukke na vara kaachilla 10 neram irundhen epdi ayyo nalla irukke ana idha celebrate pannume enga poi celebrate panna nama anga irundha celebrate pannalam inga irundha enga celebrate pandrathu adin irundhadu but irundhalum anybody if you are listening to me from london or anywhere நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா சூப்பர், யா சூப்பர். ஐ திங்க் சேம் மொமெண்ட்
மைட் பி ரீக்ரியேட்டட் இன் துபாய். ஆனால் இதுக்கு மேலே நடக்குமான்னு தெரியல, நடந்தால் சந்தோஷம். இல்லை அதே மாதிரி லண்டன் நடந்த மாதிரியே மறுபடியும் வந்து சிஎம் அவர்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்து அவரோட ரேஸ்க்கு மறுபடியும் ஃப்ளாக்லாம் ஆட்டி விட்டு அப்படியே அது நல்லாயிருக்கும்ல. இங்கே நடந்திருந்தா துபாயே வந்து மோட்டர் சிட்டி பக்கம் தான் இருந்திருக்கும், கூட்டமாக இருந்திருக்கும், அங்கே வண்டி நிறுத்துறதுக்கே இடம் இருந்திருக்காது. சரி ஓகே, எனவே ரன் படத்துலேருந்து பாட்டு வருது, நான் வர கொஞ்சமாக பேசுகிறேன் அப்படின்ட்டு அப்படி முக்கி முக்கி பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே, நீ நிறைய பாட்டு தான் வரும், கேட்டு முடிங்க. தம்பி அந்த மாத்திரை எடுறா.

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: You are listening to 89.4 Tamar FM.
1: Tamar FM.
0: Tamar FM. We'll be back after a short commercial break.
2: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
3: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: பி பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
1: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை Tavassul Group of Companies.
3: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
3: Brought to you by Pride Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: ஏசியை குறைங்கடானா, கராதகங்களை ஏத்தியெல்லாம் வச்சுருக்கானுங்க. டே எப்பா வின்டர் வந்துருச்சுன்னா போதும், கூடவே வந்து கோல்டு கீல்டு ஃபீவர் வர மாதிரி ஏசி. ஓ, ஃபேனு போட்டுக்கிறான் ஒருத்தன், எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தருக்கான், சரியா ஃபேனும் போட்டுப்பான் ஏசியும் போட்டுப்பான், அதுக்கப்புறம் குளிருதுன்னு சொல்லுவான். ஸோ ஓகே, எனிவேஸ் உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமா, ஃபோன் அடிங்க 800-8940. ஓகே, தம்பி வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் கரகர பிரியாவாக தான் பேசுவேன், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிடும்னு நினச்சிங்களேன். ஆனால் நான் ஃபோன் அடிங்க, உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமா ஃபஸ்ட்டு, அப்புறம் அப்படியே நான் கதையை கூடவே சேர்ந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இப்போ நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு வழியை சொல்லணும்னா 5 மணிக்கு மேலே ஆகிடுமே. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கீங்களா? நான் கேட்குறீங்க, உடம்பு சரியில்லை. ஐயோ,
2: இந்த கிளைமேட்டில் உங்களுக்கு உடம்பு சரியா?
1: இந்த கிளைமேட்டில் உடம்பு சரியா? ஐயோ, மூணு நாள் ஐயா. நான் வந்து என்னை விட்டா வந்து நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் எடுத்து மார்ஜின் போட்டு அடிஷனல் சீட்டு வாங்கி டை எடுத்து கட்டுற அளவுக்கு பேசுவேனா, எப்படியெல்லாம் நான் அனுபவப்பட்டேன். இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு என்ன பாட்டு
2: வேணும்? வந்து
1: ஜாலியாக இருக்குல்ல, ஒருத்தன் கவலைப்பட்டு இருக்கான், சரி ஐயோ பார்த்துக்கீங்கன்னு கூட வாயில் வரல, உடனே அவருக்கு பாட்டு கேட்குது, அது பாடி வேற காட்டுறாரு. என்ன பாட்டு
2: உங்களுக்கு
1: எப்ப வந்தது கடைசியா?

நான் சாபம் விடுறேன், இப்ப மைக்கு வழியே அந்த வைரஸை பரப்பி விடுறேன். நாளைக்கு வருது அவன் நசு காலையில எந்திரிக்கும் போது வந்து மூக்கு மூக்கு மூக்கு உறிஞ்சினே தான் எந்திரிப்பீங்க, பாக்குறீங்களா? நாளைக்கு சா விட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சது. இட் இஸ் கமிங், இட் இஸ் இட் ஹட் ரீச் யூ ரைட் நவ். ட்ரான்ஸ்ஃபர் ப்ளூடூத் டிவைஸ் சக்சஸ்ஃபுல்லி கனெக்டட். சரி ஓகே, வைக்கிறேன். ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லைங்கிறான், ஊரு விட்டு ஊரு கேட்டாங்களா யாராச்சும் பாட சொல்லி? இப்போ நல்லதான் பாடினாரு, ஆனால் நமக்கு உடம்பு சரியில்லைனா கொஞ்சமாவது கரிசனமாக நம்ம உலகம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் நம்ம. ஆனால் அப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இருக்காங்க இருக்காங்க. Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
0: எமிரேட்ஸ் பயணிகள் இனி துபாயில் இருந்து விமானங்களை முன்பதிவு செய்ய ஜெய்வான் அட்டைகளை பயன்படுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக எமிரேட்ஸ் விமான நிறுவனம் மற்றும் அல் எதிஹாத் பேமெண்ட்ஸ் நிறுவனத்துக்கிடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. நாளை முதல் வாடிக்கையாளர்கள் தங்களது ஜெய்வான் அட்டையை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவோ எமிரேட்ஸ் சில்லறை விற்பனை நிலையங்களிலும் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: ஓமானுக்கருகே ஈரானின் தாக்குதலுக்கு இலக்கான எண்ணெய் கப்பலில் காணாமற் போன இருவரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக ஓமன் கடற்சார் பாதுகாப்பு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் கண்டி விடியில் மோதி குறித்த கப்பல் விபத்துக்குள்ளானதாக கூறிய ஓமானின் கடற்சார் பாதுகாப்பு மையம் எண்ணெய் கப்பலை இழுத்துச் செல்லும் நடவடிக்கையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் அந்த கப்பல் ஈரானினால் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளன.
1: தமிழக செய்திகள்.
0: மதுராந்தகம் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பி சுகந்தி, தாராபுரம் இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ப. லட்சுமணன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவிக அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரிகள் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தனர். அதன்படி தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மதுராந்தகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் கிடையாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கக்கூடாது என்று மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. 2000க்கும் அதிகமான யுபிஐ வணிக பண பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கக்கூடாது என்று மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 16 லட்சத்தை கடந்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின்படி ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 14 வரையிலான காலப்பகுதியில் 16,09,759 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அத்துடன் செப்டம்பர் 1 முதல் 14 வரையிலான காலப்பகுதியில் 74,637 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இவ்வாண்டின் இதுவரை அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து இவ்வருகை தந்துள்ளதுடன் அவர்களின் எண்ணிக்கை 4,08,024 ஆகும்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 1வது துடுப்பாட்டத்தை நிறைவு செய்தது. அந்த அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 294 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் மேட் ரென்ஷோ அதிகபட்சமாக 109 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து பிடிகொடுத்த ஆட்டம் இழந்தார். கூப்பர் கொனோலி 51 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணித்தலைவர் மிச்சேல் மார்ஷ் 36 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்தார். ஆலிவ் பீக் 30 ஓட்டங்களுடன் வெளியேறியிருந்தார். 295 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்னர் வரை 17 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 79 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஜிம்பாப்வே அணி சார்பில் பிரையன் பென்னட் 25 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார். இன்னசென்ட் காயா 18 ஓட்டங்களுடன் வெளியேறினார். பென் கரன் டக் அவுட் ஆன நிலையில் பிராண்டன் டெய்லர் 4 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழக்க செய்யப்பட்டார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the #1 auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்தது. முகாரிஸ் லீவா பகுதிகளில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. மாலை வேளையில் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: தேங்க்ஸ் பா.
1: பேக் டு பேக்
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: We'll be back. கமர்ஷியல் பிரேக்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax complaints and business growth.
3: You are back.
4: Welcome back. நான் தான் ரோலக்ஸ் பேசுறேன். And you are listening to 89.4 Tamil FM. ஆமா, இந்த ஷோ நான் ஜப்பான்ல தான் பேசிட்டு இருக்கேன். And you are listening to the evening kadak and okay, என்ன 5:25 என்ன உண்மையாவே மாஸ்க் போட்டு பேசிட்டு இருந்தனா? சரி, மாஸ்க் போட்டால் யாருக்கும் எதுவும் தொந்தரவெல்லாம் வராது அப்படின்ட்டு. ஆனால் சானிடைஸ்லாம் பண்ணி விட்டோம். ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸாக அது எதுவும் பரவிட்டுருக்கு. டே தம்பி, பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து தும்மியே வருவான், அவன் ஃப்ரெண்டு தான். ஆனால் இருந்தாலும் தும்மலுக்கு அவன் ஃப்ரெண்டாக, உறவினராக, தாய் தந்தை, தகப்பன், அம்மா அப்பா யாருமே தெரியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து விலகி இருந்துக்க, கொஞ்சம் தூரமாக ஓடி ஓடி வந்துரு, இல்லைனா அண்ணன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவேன். சரியா? ஓகே ஓகே. எனிவேஸ், இன்றைக்கி இந்த சிக் லீவ் எடுப்பாங்கள்ல. ஆமாம், சிக்கே இல்லாமல் ஒரு சில பேர் சிக் லீவ் போடுவாங்க. ஓகே, இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வாழ்க்கையிலே இந்த வருஷத்துலேயே மொதல் சிக் லீவ் வந்து நேற்றுக்கு தான் எடுத்தேன். டாக்டர்கிட்ட போயிட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்போ எனக்கு யோசித்தேன், நம்ம இவ்வளோ நேர்மையாக இருக்குமே. ஆனால் ஒரு சில பேர் நேர்மை இல்லாமல் சாட்ஜிபிடியில் வந்து இந்த சிக் லீவ் ஃபார்மோ டாக்டர் சர்டிஃபிகேட்டோ வாங்கி போட்டு சிக் இல்லாமல் சிக் லீவ்லாம் எடுக்கிறாங்களே, அவங்களோட நேர்மையை தராசில் வச்சு பார்த்தா என்ன இந்த என்ன மாதிரி இருக்கும் அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இப்போ. சரியா? அதனால் சிக் இல்லாமல் உடம்புக்கு சரியில்லாமல் சிக் லீவ் தான் எடுத்திருக்கீங்களா? என்ன ரீசன் சொல்லி சிக் லீவ் எடுத்தீங்க? அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, அதை வந்து எனக்கு இன்றைக்கி ஃபோன் எடுத்து சொல்லுங்கள். சரியா? உண்மையாக சொல்லணும். ஓகே, இது வந்து ஸ்கூல் படிக்கிறப்பங்க, நான் வந்து பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பொய் சொல்லி சிக் லீவ் எடுத்துருக்கீங்களா, அது சொல்லுங்கள் இன்றைக்கி. சரியா? வணக்கம்.
5: வணக்கம், குட் ஈவினிங் ப்ரோ.
4: யார் பேசுறீங்க?
5: என் பேர் விக்கி.
4: ஓகே, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ விக்கி. நான் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுன்னு எப்படி இருக்கீங்கன்னு நீங்க வந்து வழக்கம் போல எல்லாரும் போய் கேட்கல. நீங்க ஐம் கிளாட், ஐம் கிளாட்.
5: ஏன்னா நீங்க வந்து அதுலயே வந்து
4: என்ன
5: ஆக்சுவலி
4: வேலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு, 2 வருஷம் இங்க இருக்கீங்க, என்ன சொல்லி சிக் லீவ் எடுத்தீங்க?
5: என்ன சொல்றது,
4: எனக்கு தெரிஞ்சு ஆளு ஜெனுவனா இருக்காங்க இருக்கிறத வச்சுதான் வந்து ரீசன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சரி, அவர் போய் சொல்ல மாட்டாருப்பா, பரவாயில்ல, அவருக்கு உண்மையாவே இந்த பிரச்சனை இருக்கும் போல அப்படின்ற ஒரு தாட் இருந்தா மட்டும்தான் யூ வில் கெட் திஸ்.
5: சில பேர் ஈவன் தோ தே ஆர் சிக், இஃப் தே ஆர் டெடிகேட்டட் ஃபார் சம் ஆக்டிவிட்டி, பிளான்ட் ஆக்டிவிட்டி, அவங்க வந்துதான் ஆவாங்க. அப்படியும் ஆட்கள் இருக்காங்க.
4: பாவம் இல்லை அவங்களுக்குலாம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனை இருந்துட்டு அவன் ஆக்டிவிட்டிக்கெலாம் வர சொல்லிட்டாங்கன்னா பாவம், கையில் ஒரு ஈனோ டேபடி அலைய வெட்டி தான் மனுஷன். ஓகே ஓகே, எனிவேஸ் ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட், ஸோ ஸ்டே சேஃப். ஓகே, சேஃபாக இருங்க. நான்
5: உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் மை லைஃப் டைம் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டாக்கிங் டு ஒன் ஆஃப் தி ரேடியோ ஜாக்கீஸ், ஸோ ரொம்ப சந்தோஷமா.
4: சூப்பருங்க, யூ வில் கீப் காலிங், உங்களுக்கு லைன் கிடைக்கட்டும். ஓகே
5: கண்டிப்பா. I'm also living in JVC. இப்பதான் வந்து உள்ள போயிட்டு இருக்கேன் JVC street 2 குள்ள.
4: ஐயோ அப்படியே நம்ம ஏரியால இப்ப டிராஃபிக் நல்லா வரே என்ன கொஞ்சம் நல்லா இருக்கா உள்ள எப்படி உள்ள போனீங்க?
5: As usual when I head from 311 from Abu Dhabi to towards the Al Kail road and the usual and the traffic இருக்கு. So I'm heading to street 2. பட் எனக்கு இது பழகிடுச்சு. I'm not complaining anymore about JVC traffic.
4: ஓகே பா, ப்ராப்ளி நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. என்னங்க போங்க அவன் டிராஃபிக்குங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, தேங்க்ஸ் மேன், டிரைவ் சேஃப் அண்ட் யா சி எஸ் சூன். ஓகே, பாட்டு உங்களுக்காக புதுப்பேட்டையிலேருந்து வந்துட்டு இருக்கு, நீங்கள் கேட்டு முடிங்க என்ன சரியா. இப்படி தான் வந்து டிராஃபிக்லாம் பழகிடும் போல ஒரு பாயிண்ட்ல இல்லை. ஓகே எனிவேஸ் நான் ஆர்ஜே பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். எஸ் வரியா. And this is the evening Kodak. Mame, sound ethi kelma me. Apdi paadu.

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4 போடு. 90s not out.

0: ஓகே, இன்னைக்கு வந்து சிக்லீவை பொய் சொல்லி போட்டிருக்கீங்களா, அதுதான் வந்து இன்னைக்கான டாபிக் டிஸ்கஷன். சரியா, டிஸ்கஷன்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம், அவ்வளோதான். சொந்த சுயநலத்தினால்தான் இந்த கேள்வி நான் எடுத்தேன். எனக்கு நீங்கள் பொய் சொன்னீங்களா, எப்படியெல்லாம் நம்ப வச்சிங்க, உங்கள் பாஸையோ இல்லை உங்கள் மேனேஜரையோ சிக் லீவுன்ற பேரில் என்ன சிக்குன்னு சொல்லி லீவாக போட்டீங்க, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவை. சில பேர் எப்படின்னா ஒரு பொய் சொல்லிட்டு அதை நம்ப வைக்கிறதுக்கு பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியெல்லாம் இதாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சதீஷ்.
0: ஏன் இவ்வளோ வேகமாக பேசுறீங்க சதீஷ்?
1: சின்ன
0: பிள்ளை. என்ன நீங்க ஒரு செகண்ட் எமினம் விட ஒரு செகண்டுக்கு அப்ப ஆறு வார்த்தை பேசுறீங்க. சரி, என்ன சொன்னீங்க, என்ன வேலை செய்யறீங்க சதீஷ்?
1: நான் வந்து சேல்ஸ்மேன் இருக்கேன்.
0: என்னவா இருக்கீங்க?
1: சேல்ஸ்மேன்.
0: சேல்ஸ்மேனா இருக்கீங்களா? ஓகே ஓகே, எனக்கு தான் காது கேட்கலையா? ஆமா, எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் உடம்பு இல்ல இல்ல. நீங்க சரி சொல்லுங்க, என்ன போய் சொல்லீங்க?
1: நான் வந்து 2015 துபாய் வந்தேன்ல.
0: வந்தீங்க.
1: அப்போ வந்து நான் சூப்பர் மார்க்கெட் ஒர்க் பண்ணேன். சின்ன சூப்பர் மார்க்கெட்ல.
0: சூப்பர் மார்க்கெட்ல இருந்தீங்க.
1: அப்போ வந்து ஃப்ரைடே ஆஃப், வீக் ஆஃப்.
0: ஆமா ஆமா.
1: ஓகேவா? அப்போ வந்து என்னன்னா, நான் இப்ப டிரைவிங் அப்ளை லைசன்ஸ் அப்ளை பண்ணிருந்தேன்.
0: சரி.
1: எனக்கு ஃபைனல் டெஸ்ட் வந்து வெனஸ்டே வந்துருச்சு.
0: ஐயோ, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் வந்து வேலை பெண்டு நூத்திடுவாங்களா?
1: திருச்சி எத்துறோம். நான் காலை பால் போடணும், பேப்பர் எல்லாம் போடணும். அப்போ வந்து மேனேஜர் போய் லீவ் கேட்டேன், உடம்பு சரி லீவ் கேட்டு சொல்லிட்டாங்க.
0: அப்புறம்
1: அதுக்கப்புறம் என்ன பண்ண, நானே போயிட்டு சும்மா ஜுரம் மாதிரி ஹாஸ்பிட்டல் சும்மா பேசிட்டு ஒரு டிஹெச் அப்ரூவல் இல்லாம இப்ப அப்ப கொடுப்பாங்க, இப்ப அப்ப கொடுத்தா இப்ப கொடுக்க மாட்டாங்க. அப்ப கொடுத்தாங்க,
0: காசு கொடுத்து வாங்கிட வேண்டியது.
1: ஆமா,
0: ஒத்துட்டாங்க.
1: வாங்கி கொடுத்துட்டு மாதிரி டெஸ்ட் போய் பாஸ் பண்ணிட்டேன்.
0: ஓ சூப்பருங்க, வர்த்து தான். பரவாயில்ல, நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு தேவைக்காக தான் இப்படி போய் சொல்லிருக்கீங்க.
1: அதே மாதிரி செகண்ட் டைம் வந்து நான் அந்த கம்பெனிலே ப்ரமோஷன் ஆகி பெரிய போஸ்டிங் போயிட்டேன்.
0: எது, அந்த சூப்பர் மார்க்கெட்லேவா?
1: ஆமா, அங்க வந்து இன்வென்டரி மாத்திட்டேன். ஹெல்ப் பண்ணா இருந்தோம், இன்வென்டரி மாத்திட்டேன்.
0: இது வந்து அந்த சரி ஓகே, அங்க போயிட்டீங்க. ஓகே,
1: அப்போ ஒரு 2020 வச்சீங்க. அப்ப என்ன பண்ண, எனக்கு வெக்கேஷன் அப்ளை பண்ண நானு. ஆக்சுவலி வெக்கேஷன் வந்து எப்படின்னா சண்டே வீக் ஆஃப், சண்டே அப்போ வீக் ஆஃப்.
0: சரி.
1: எங்க ஆஃபீஸ் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே ஃப்ரைடே ஹரிடே லீவ் ஆடி.
0: சரி.
1: நான் தேர்ஸ்டே பாஸ் வாங்கிட்டேன்.
0: சரி. ஓ, ஒரு நாள் லீவ் நடுவில் வருதுப்பா. என்ன சொல்லி, அந்த வெள்ளிக்கிழமை ஏதோ டபுள் பாஸ் வேலை காட்டிருக்கீங்க அந்த வெள்ளிக்கிழமைக்கு வேண்டி. என்ன
1: பண்ணீங்க?
0: போட்டோ கிட்ட அனுப்புறீங்களா, ஏதாவது அடிபட்ட மாதிரி?
1: ஏதாவது
0: ஃபோன் பண்ணிருப்பாங்கல்ல, எங்க ஐயோ எங்கெங்க அடிபட்டுச்சு அப்படி கேட்டா என்ன சொன்னீங்க?
1: அப்படியா?
0: நடக்க முடியுதா?
1: கொஞ்சம்
0: ரத்தம் வந்துதா? அட பாவி, என்னமா எல்லாத்துக்கும் வாயடைக்கிற மாதிரி ரத்தம் வந்துச்சா? வரல, ஏதாவது காட்ட சொன்னா அவ்வளவுதான் மாட்டிப்பீங்க. சூப்பருங்க. சூப்பர் மார்க்கெட்ல எல்லா வேலையும் செஞ்சு அதுல ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் அங்கிருந்து ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம். ஓகே, இப்ப வந்து கொஞ்ச நாள் முன்னாடிதான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த இந்தியாவில் வந்து இந்த கர்நாடிக் மியூசிக், அதுக்கப்புறம் மாடர்ன் ஃபியூஷன், சரியா, இது வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பேண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதில் வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பேண்ட் வந்து அகம் பேண்ட். இந்த கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் மியூசிக் வந்து இந்த ஃபியூஷனாக அந்த ரெண்டு மியூசிக்கையும் வந்து ஒன்றா அப்படியே கலந்து விட்டு ஒரு ஒரு ஒரு காக்டெய்லா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி கர்நாடிக் ப்ரொக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட் ஹரீஷ் சிவராமகிருஷ்ணனுடைய அந்த அகம் பேண்ட் வந்து துபாய்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண வராங்க செப்டம்பர் 26. ஓகே, பிளாட்டினம் லிஸ்ட் .ee-ல டிக்கெட்ஸ் இருக்குது, ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அண்ட் யா, நீங்கள் போய் உங்களோட வீடியோலாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் நம்ம ஹோம் 92.2 எஃப்எம் தான் வந்து ஒஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர். ஸோ எப்படி எங்களுக்கு டிக்கெட் வந்துடும், ஜாலி சில்லாக் சாங் ஆஃப் தி இயரில் ஒரு நல்ல பாட்டு வருது, உங்களுக்கு யாராவது இல்லை ஆனால் நான் சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால நம்ம 6 மணிக்கு மேலே மீட் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: தானே? For details call 056-415-4242.

0: பி பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
3: ஹே, ஃபைல் பண்ணட்டல?
4: நீ ஃபைல் செய்யாதவா?
3: போய் ஃபைல் கராது.
5: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி
6: தேவையாட்ரஸ்ட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அண்ட் பிசினஸ் க்ரோத்.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds.
8: கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தாம்பரம் மாநகராட்சியில் டெண்டர் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக அறப்போர் இயக்கம் வெளிப்படுத்தியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சியில் டெண்டர் கோரப்படும் முன்பே 45.90 கோடி பணிகளை முடித்ததாக அறப்போர் இயக்கம் புகார் தெரிவித்துள்ளது. டெண்டர் முறைகேடு அம்பலமானதைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தாம்பரம் மாநகர ஆணையராக சரண்யாவை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆவடி மாநகராட்சி ஆணையர் சரண்யாவுக்கு கூடுதல் பொறுப்பாக தாம்பரம் நகராட்சி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: பயங்கரவாதத்தை எதிர்ப்பது போல ஏமாற்றுவது பாகிஸ்தானுக்கு புதிதல்ல என்று இந்திய மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதி மசூத் அசார் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கான சன்மானத்தை 20 லட்சம் ரூபாயில் இருந்து 70 லட்சம் ரூபாயாக பாகிஸ்தான் அரசு உயர்த்தியிருப்பது கண் துடைப்பு நடவடிக்கை என்றும், பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது போல தந்திரமாக ஏமாற்றுவது பாகிஸ்தானுக்கு ஒன்றும் புதிதல்ல என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தானின் இத்தகைய கண் துடைப்பு நடவடிக்கைகளும் மக்களை ஏமாற்றும் செயல்களும் ஒன்றும் புதிதல்ல, கடந்த காலங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை நாம் பார்த்திருக்கின்றோம் என்று கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் அதிவேக வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களின் அனைத்து இருக்கைகளிலும் பயணிக்கும் பயணிகள் வாகன ஆசன பட்டி அணிவதை வரும் செப்டம்பர் 20 முதல் கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாகன உற்பத்தியாளரால் வாகன பட்டி பொருத்தப்படாத இருக்கைகளுக்கு அவற்றை பொருத்திக் கொள்வதற்காக வழங்கப்பட்டிருந்த அவகாசத்தை முடிவுக்கு கொண்டுவரும் பொருட்டு வெளியிடப்பட்ட 2026 ஜூன் 17 திகதியிடப்பட்ட 2493 இலக்க அதிவீக விசேட வர்த்தமானி அறிவித்தல் உத்தரவுகளுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை ஆலோசனை குழு கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: பாப் அல் மந்தப் நீரிணை தொடர்பாக விரைவில் சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அரேபிய மற்றும் மத்திய கிழக்கு விவகாரங்கள் தொடர்பான மூத்த ஆலோசகர் மசாத் புலூஸ் தெரிவித்துள்ளார். அரபு ஊடக உச்சி மாநாட்டில் பேசிய அவர், வாஷிங்டனுக்கும் அதன் வளைகுடா கூட்டாளி நாடுகளுக்கும் இடையே தீவிரமான ஒருங்கிணைப்பு காணப்படுவதாகவும் கூறினார். இந்த நிலைமையை நிர்வாகம் அவசரமாகவும் தீவிரமான அணுகுமுறையுடனும் கையாண்டு வருவதாகவும் பதற்றமின்றி செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சவுதி அரேபியாவின் கபீஸ் முஷாயித் அப்ஹா மற்றும் தாயிப் பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் சார்ந்த கட்டமைப்புகள் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களை கத்தாரின் வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் வெட்கக்கேடான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் என்றும், பொதுமக்களின் உயிர்களை முற்றிலும் புறக்கணிக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்கள் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இவை சவுதி அரேபிய ராஜ்யத்தின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் செயலும், சர்வதேச சட்டத்தை தெளிவாக மீறும் நடவடிக்கையும் ஆகும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்துள்ளது. இதற்கமைய முதலில் துடுப்பிடித்தாட ஆரம்பித்துள்ள ஆப்கானிஸ்தான் அணி 1.1 ஓவர் நிறைவில் ஓட்டம் எதையும் பெறவில்லை. ஆப்கானிஸ்தான் அணிக்கு ரஹமனுல்லா குர்பாஸ் மற்றும் இப்ராஹிம் ஜத்ரான் ஆகியோர் ஆரம்பம் வழங்கியுள்ளனர். இரு அணிகளுக்கும் இடையிலான 1வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance, since 1982.
5: 89.4
6: இது 89.4
5: தமிழ் FM.
6: Star of the month.
7: சிங்கா ஹரிஹரன்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: ஓகே, வெல்கம் பேக். நான் தான் வந்து மைக் டைசன் பேசுகிறேன். 6:12 ஆயிடுச்சு. 6:12 மறுபடியும் 6 நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா 102 வரும். அதை மறுபடியும் 6 டிவைட் பண்ணோம்னா 17 வரும். அது ப்ரைம் நம்பர். இப்படி தான் வந்து காய்ச்சல் வந்தது. உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா இப்போ மைண்ட் கடந்து எங்கெங்கேயோ என்னென்னமோ யோசிக்குது சத்தியமாக. சரி, ஓகே, எனிவேஸ், வெல்கம் பேக் கைஸ். திஸ் இஸ் த ஈவினிங் கொடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் பை த வே, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு 6:30, 7 உள்ளே இருட்ட ஆரம்பிச்சிருது. அது வரைக்கும் சந்தோஷம். செப்டம்பர் 23rd வின்டர் அஃபிஷியலி ஸ்டார்ட்ரா. ஆடா, சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து பேச ஆரம்பித்த மேட்ரு என்ன அப்படின்னா, சிக்லீவ் இருக்குல்ல, சிக்லீவை பொய் சொல்லி எனக்கு இந்த பிரச்சனைங்க அந்த பிரச்சனைங்கன்னு பொய் சொல்லி எடுத்துருக்கீங்க. உங்கள் ஆஃபீஸில் இந்த ஸ்கூலில் பாட்டி செத்த கதை, காலேஜில் வந்து தாத்தா கொன்ன கதை, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆஃபீஸில் ஜெனுவனான ரீசனாக இருக்கணும். சரியா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: என்ன என்ன தொண்டை ஒரே கரகரன் இருக்கு, யார் பேசுறது? நீங்க தான் தெரியுது. போனுக்குள்ள யாரு? ஹலோ
2: ஹலோ,
1: ஏங்க பேசுங்க. இன்னும் 10 செகண்ட் விட்டு விட்டு பேசுறீங்க. எல்லாரும்
2: அமீத் பேசுறேன்.
1: ஆ, ஓகே, சரி. என்ன என்ன போய் சொன்னீங்க அமீத்? வாட் யூ ஆக்சுவலி டூ அமீத்?
2: நான் லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கிறேன்.
1: சரி, வேலை முடிஞ்சுதா? இன்னும் முடிஞ்சிருக்காதே உங்களுக்கு எல்லாம்.
2: அது வந்து ஆபரேஷனுக்கு, அவங்களுக்கு தான் 24 hours ரவுண்ட் தி கிளாக்.
1: ஆ, ஓ,
2: ஆபரேஷன்ஸ்.
1: சரி, ஓகே, பரவாயில்லையா.
2: அதனால மணி தட்டினா கிளம்பிட வேண்டியதுதான்.
1: சூப்பர், ஓகே. இப்போ எங்க சார்ஜாவா வீடு, இல்ல வந்து அங்கே வா ஆபீஸ் கிட்டயா?
2: ஓ, வந்துட்டு இங்க தான், அபுஹைல்.
1: அபுஹைல், சரி. என்ன போய் சொல்லி சிக்லி விடுதீங்க? வாட் வாஸ் தி ரீசன்?
2: அதான் இப்போதான் பேசிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, என்னன்னா போன வாரம் தொண்டை சரியில்லை, காய்ச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மண்டே லீவ் போட்டேன்.
1: ஆனா தொண்டை நல்லா இருந்தது, காய்ச்சல் இல்ல,
2: சூப்பரா இருந்துச்சு. ஒரு ரெஸ்ட் போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு லீவ் போட்டேன்.
1: சரி,
2: கரெக்டா இந்த மண்டே தொண்டை சரியில்லை.
1: நான் வந்து கடைசியில நீங்க ஸ்டோரியை இங்கதான் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சேன். போன வாரம் சொன்னது இந்த வாரம் நடந்துருச்சா?
2: ஆமா சார், இதுக்கப்புறம் ஒரு சிக்லி இல்லாம சுத்திட்டு இருக்கிறேன்.
1: சரி, ஓகே, ஒரு நாள் தானே இன்னைக்கு, ஒரு நாள் எப்படியும் முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல.
2: இன்னைக்கு தாண்டிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்.
1: இன்னைக்கு தாண்டிட்டீங்க ஓரளவுக்கு.
2: ஆமா.
1: சரி, ஓகே, நன்றி, தேங்க்யூ சோ மச். யூஸ்வலாக இந்த ஸ்கூல் படிக்கும்போது, சரி ஸ்கூல் கூட விட்டுலாம், நானே வந்து ரூல்ஸ் அமீறுறேன் பாருங்களேன். கால் அந்த ஆஃபீஸ் வந்து பைக்கு சரியில்லை, பைக்கில் பெட்ரோல் இல்லை, இந்த மாதிரிலாம் ரீசன் சொல்லி லேட்டாலாம் போவோம். வர வழியில் டிராஃபிக்கு அது இதுன்ட்டு. ஆனால் நல்லா தான் இருந்திருக்கும், நம்ம லேட் பண்ணியிருப்போம். அப்புறம் ஒரு நாள் முக்கியமாக போகும்போது நிஜமாகவே வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் ஆகிடும். இப்போ வண்டியில் வந்து சம்மந்தில்லாத பிரச்சனைலாம் ஆகும், இப்போ பங்க்சர்லாம் ஆகும், என்னடா ரத்த காவலாம் வாங்குதுங்கிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போகும். அது நம்ம என்றைக்கோ சொன்ன போய் இப்படி உண்மையாகும். பட் வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தட் டுடே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட் போய் சொல்லி நீங்க எடுத்த சிக் லீவ். என்ன ரீசன் சொன்னீங்க, என்ன சொல்லுங்க?
2: ஹலோ தலைவா.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா? என் கோலத்தை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னு நீங்களே ரெண்டு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு போவீங்க. சரி,
2: ஒரு 20
1: உங்களை வந்து உண்மையாவே பாத்துக்கிட்டாரா, இல்ல உங்களுக்கு வயிற்று வலி இல்லன்னு செக் பண்ணாரு?
2: உண்மையிலேயே வயிற்று வலின்னு ரொம்ப தங்கமான மனுஷன்.
1: தங்கமான மனுஷங்கிட்ட போய் அப்புறம் சொன்னீங்களா அவர்கிட்ட இதுதான் உண்மையாவே
2: இல்லைன்ட்டு?
1: ஆனா அந்த மருந்தெல்லாம் ஒரு மாதிரி, அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா
2: வயிற்று ஊசி மட்டும்
1: போய் பெசாம இன்னைக்கு ஆபீஸ்க்கு போயிருக்கலாம்னு தோணி
2: இருக்குமே.
1: கண்டிப்பா, ஐயோ பாவம், ஒரு மனுஷன் வந்து போய் சொல்லி வயிற்று வலியும் லீவ் போட்டிருக்க அப்படி போர் அடிக்குதுன்னு மேனேஜர் கூப்பிட்டு போய் வாப்பாடு ஊசியை குத்தி அனுப்பிட்டாரு. ஓகே, எனிவேஸ் யூ ஹேவ் டூ சாங்ஸ் பேக் டு பேக். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே
3: மாடு சத்தம் மனுஷன் நான் தோல வச்சு மேல கட்டி நாக்கமுக்க மாடு சத்தம் மனுஷன் நான் தோல வச்சு.
1: ரெண்டாவது பாட்டு கேக்குறீங்களா? ரெண்டாவது பாட்டு people all you tell me out there. This is one of my favorite songs. Look back, look front people. What do you see? இப்படி ரெண்டு பாட்டு உங்களுக்காக வருது. மூணாவது பாட்டும் வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பாட்டு வந்துட்டு. ஓகே, திஸ் இஸ் ஆர்ஷி பிராபு, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். தி வெதர் இஸ் கெட்டிங் ஆக்சுவலி கிரேசியோ. ஆல் ஆஃப் யூ ஸ்டே சேஃப் அண்ட் லிசன் டு தி ஈவினிங் கடை.
3: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு. ரெண்டு பாட்டு மாடு சத்தம் மனுஷன் தோல்ல.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஹூஸ் டு அலமாஸ் மிகாசா சூமிகாசா ஷூ.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 20th செப்டம்பர் சண்டே, நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564 15 4242. ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip1 dubai.
5: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth.
6: The Evening Karak
5: presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
7: வணக்கம், நான் தான் துரசிங்கம் பேசுகிறேன். நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் எஃப்எம். சரி, ஓகே, நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்க மேட்ரு வந்து சிக்லீவ் எது எடுப்பாங்க? சிக்காக இருந்தால் எடுப்பாங்க, ஆனால் சில பேர் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சார் லைட்டாக வயது வலிக்கிற மாதிரி இருக்குது, லைட்டாக கால் வந்து கொஞ்சம் அப்படியே இடிச்சுக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் ரீசன் சொல்லிலாம் வந்து சிக்லீவை போட்டு ஜாலியாக வீட்டில் படுத்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா எங்கே வெளில போய் சுற்றிட்டுலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பொய் சொல்லி சிக்லீவ் எதாவது எடுத்தீங்களா ஆஃபீஸில்? என்ன பொய் சொல்லி நம்ப வச்சிங்க? வணக்கம். ஹலோ, நானா நல்லா இருக்கேன்னு கேட்டீங்க. நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன். இன்னைக்கு இல்லை, நாளானிக்கு, ஏன்னா இன்னைக்கு சரியில்லை. ஆ, ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்க.
8: என்னங்க
7: உங்கள் பேர்? என்ன சரவணனா? நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் பேசுறீங்களாண்ணா? ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், வெரி குட். ஆனால் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, கேட்க மாட்டேங்குது. உங்கள் பேர் சொல்லுங்க மறுபடியும்.
8: ஹுசேனா?
7: ஓகே, ஆ, அப்படி சத்தமாக பேசுங்க. என்ன என்ன லீவ் போட்டீங்க, என்ன வேலை செய்றீங்க?
8: வெள்ளிக்கிழமை
7: வீட்டுக்கு போறப்பதான் செஞ்சு அனுப்புறாங்க.
8: என்ன
7: முடிஞ்சு? சரி, என்ன என்ன போய் சொன்னீங்க சொல்லுங்க. கதைக்குள்ளேயே வரீங்க, சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
8: இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்துட்டு என்ன சொல்லணும் தெரியல, பார்த்தா நான் பல்லு வழியா இருக்கு, அதனால சொல்லி லீவ் போட்டேன்.
7: பல்லு வழியா இருக்குன்னு
8: சொன்னாங்க, என்ன போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டோரியும் போட்டேன்.
7: இது சொல்லியிருந்தா விட்டுருப்பேன்,
8: போய் சொல்லுங்க என்ன அவசியம்.
7: ஓ, மாட்டிக்கிட்டீங்களா? தில்லுமுள்ளு படத்துல மாட்டு வரல, அப்புறம் வந்து நான் கிடையாது தம்பின்னு சொல்லி ஏமாத்து வரல, அந்த மாதிரி நான் ஹுசைன், நான் வந்து நான் இல்ல, அவர் என் தம்பி பஷீர், அந்த மாதிரி சொல்லிருக்கலாம்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மேட்ச்சை பார்த்துட்டு வந்திருக்காரு மனுஷன் பல்லு வலின்ட்டு. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் உலகத்தில் வந்து எல்லா வலியுமே தாங்கிக்கலாம், பல்லு வலியை தாங்கவே முடியாது. எனக்கு ஒரே ஒரு தடவை வந்திருக்கு, நான் வந்து யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினப்பேன் அந்த மாதிரி வலியெல்லாம். வணக்கம். வணக்கம் சொல்லி வந்து 10 மினிட்ஸ் ஆகுது, யார் பேசுகிறீங்க? சரி பரவாயில்ல, ஓகே, அவர் லைனில் தான் இருக்கார், ஆனால் எடுத்தது அவருக்கே தெரில. அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு அவர் வந்து டிராஃபிக்கில் மாட்டுன்னு இருப்பார் அப்படின்னு. By the way, talking about traffic.
5: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams
7: na. Okay, the traffic is actually getting peak. 11 road la. அண்ட் ஐ திங்க் இட்டிஹாட் ரோட்டில் ஒரு கிராஷ் ஆகி இப்போ ரெடியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யா தட்ஸ் வாட் ஐ கேன் சி. யூ மைட் ஹாவ் ஒரு 11 மினிட்ஸ் ஆஃப் டிலே. அண்ட் அந்த வழியில் போகிறவங்க கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து தாமதமாக போகிறது பெட்டர். ரெண்டு கிராஷா? ஐயோ என்னப்பா இன்றைக்கி ஒரே கிராஷ் மேலே கிராஷாக இருக்குது. ஆமாம், ஸோ பார்த்து போங்க. அண்ட் கரூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடியும் ஒரு கிராஷ் ஆயிருக்கு, ஸோ அதனால் பி கேர்ஃபுல். எஸ்,
6: ட்ராஃபிக் அப்டேட் was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
7: 1 hour 28 minutes delay. எங்க E11ல இப்ப ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து அப்டேட். அது 1 மணி நேரம் 28 நிமிஷமா? ஐயய்யா, சரி பரவாயில்ல, எப்படியோ பாட்டு வருது ஜாலியாக. உங்களுக்காக கேட்டு முடிங்க. ஐ வில் பி பேக். பத்து நிறுப்பேன் பாயில்.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: பி பேக் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்போ வாங்குவோம்.
1: யூஏல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால இவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 20th செப்டம்பர் சண்டே, நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
5: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
0: 89.4 தமிழ் FM.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: யூஏல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால இவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 20th செப்டம்பர் சண்டே, நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
6: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ka file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் போய் படி காட்டட்டா.
1: அலமாரிலாம் அடிக்கிட்டேங்கப்பா. கடைசி காலர் யாரு? அவருக்கு என்ன பேரு? அவரு என்ன போய் சொன்னாரு? வணக்கம்.
2: இருக்கீங்க
1: எப்படி?
2: எனக்கு
1: ஒரு டவுட்.
2: என்ன
1: சொல்லுங்க. ரமணா படத்துல ஒண்ணு நடக்கும் இல்ல, அப்படி அப்படி சொல்றீங்க. சரி, இப்ப இவ்வளவு பண்ணிட்டு செஸ் பண்ணி இல்லன்னு சொல்லிருப்பாங்க. அப்புறம் அந்த சர்டிபிகேட் எப்படி கொண்டு போய் கொடுத்தீங்க?
2: இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல் டே வந்து இங்க இருந்தாரு, இந்த டிஸ்பிளே எடுத்து இந்த டிஸ்பிளே எடுத்திருக்கோம், ஒன் டே நீங்க ஒன்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி போட்டு கொடுத்துருக்கோம்.
1: ஆக்சுவலா எதுக்காக அந்த லீவ்? நீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக?
2: இல்ல இல்ல, ஆக்சுவலா கிரிக்கெட் மேட்ச் இருந்துச்சு, அது பாக்கலான்னு லீவ் போட்டேன். அது எனக்கு கிரிக்கெட் போல பாக்க வச்சுட்டாங்க. நீ
1: ஹாஸ்பிட்டல்லே உட்கார்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா?
2: ஹாஸ்பிட்டல்ல மேட்ச் பார்க்க முடியாது, கிரிக்கெட் கூட பார்க்க வேண்டியதான். ஸ்போர்ட் போர்ட பார்த்து பார்த்து ஆவிசிக்கே போறலாம்.
1: ஐயோ கடவுளே, எனக்கு சத்தியமா வந்து இது. சரி, போக இடப்பட்டுருக்கு. அட்லீஸ்ட் ஒரு செக்கப் பார்த்து பண்ணிட்டு வந்தீங்களே, அது வரைக்கும் ஓகே. ஓகே, தேங்க்ஸ் மேம். உங்க பேர் என்ன சொன்னீங்க?
2: பிரேம்.
1: பிரேம், ஏதாவது பாட்டு வேணுமா? நீங்க தான் லாஸ்ட் கால். கமலோட பாட்டு வருது. ஐயோ கடவுளே. நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப என்னாச்சுன்னா, என் அக்கா வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. ஸோ சாட்டர்டே சண்டே நான் கோயம்புத்தூருக்கு என் அக்காவை பார்க்க போயாச்சு. நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டோம். சண்டே சாயங்காலமே எங்கள் அப்பா கிளம்பி, நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர் டு வால்பாறை வந்து 4 மணி நேரம் ட்ராவல், பஸ்ஸில் 2 பஸ் மாதிரிலாம் வரணும். நான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு லீவ் எடுக்கிறதுக்கு பிளானை போட்டேன். என் அம்மாவும் அக்காவும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஸோ வாட் ஐ டிட், எங்கள் அப்பாவை அனுப்பிட்டு, அப்பா நான் காலையில் ஃபஸ்ட் பஸ்ஸில் நான் வந்துடுறேன், ஏன்னா அப்போ தான் நான் பஸ்ஸில் தனியாக வந்து பழகிற ஒரு ஏஜ். ஓகே, பையன் வந்துடுவான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. காலையில் 4 மணிக்கு எங்கள் அம்மா எழுப்புறாங்க. எங்கள் அம்மா எப்படின்னா, செத்தாலும் ஸ்கூலுக்கு போய் சாவிடா அப்படிங்கிற டைப்பு. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட ஒரு நடிப்பை போட்டு, எங்கள் அம்மா வந்து பையன் பாவம் அழுகுறான், சரி ஓகேன்ட்டு தங்க வச்சிட்டாங்க. நான் வந்து எப்படியோ ஸ்கூலுக்கு லீவை போட்டேன்னா ஜாலின்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கேருந்து கிளம்பி ஒரு 10 மணிக்கு ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிருவோம்ல, பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே அங்கேருந்து கிளம்பி எங்கள் அம்மா கிட்ட டாட்டெல்லாம் சொல்லிட்டு கிளம்புறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து, அதுக்கப்புறம் வந்து பொள்ளாச்சி வரைக்கும் வந்து பஸ்ஸில், அதுக்கப்புறம் பாக்கெட் மணி வச்சு பரோட்டாஸ் சால்னாஸ் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, அதான் ஃபோன்லாம் அப்போ கிடையாதுல்ல. ஆமாம், எங்கள் ஊர் பஸ்ஸுக்கு சரியான கூட்டம்னா எப்படி கூட்டம் அப்படின்னா, ஒரு பஸ்ஸில் வந்து

0: பின்னமாய் வந்து சேர்ந்தா கடைசியில எங்க ஸ்கூலே அன்னைக்கு லீவு. எதனால லீவு அப்படின்னா, எங்க ஸ்கூலுடைய கேட்டு முன்னாடி ரொம்ப பெரிய தேனி வந்து பெருசாக கூடு கட்டிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் உள்ள அலோ போக முடியாதுன்னு சொன்னதுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து லீவ் விட சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளை, பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் நான். இப்போ இதே கதை தான் அவருக்கும் சொன்னார்ல, இதே மாதிரி தான் அவருக்கும் கூட நடந்திருக்கும். பட் எனிவேஸ் எனிவேஸ் ஐ வாஸ் ஆக்சுவலி சிக். ஒரு நாலரை மணி டைம் அப்போது பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் பேச எனக்கு எனர்ஜி வந்துருச்சு. ஐ திங்க் தட்ஸ் த பவர் ஆஃப் me. I will take all the credit.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவன் இருக்கு, வாங்க போலாம்.
1: 20th செப்டம்பர் சண்டே, நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
1: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
5: Request a song, call or WhatsApp 050-252-8940.
6: Manasu thottu mittu.
1: Golden song of the hour. Brought to you by Pride Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய கடல் பகுதியில் 5 புதிய எண்ணெய் கிணறுகள் அமைக்க அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகள் ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதிகளில் செயற்படுத்த முடியாத எண்ணெய் கிணறு அமைக்கும் திட்டங்களை அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் செயற்படுத்த முயற்சிக்கும் தனியார் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார். இதற்கான விண்ணப்பத்தை ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துவதோடு இத்திட்டத்துக்கு தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்தின் பரிந்துரை உள்ளிட்ட எவ்வித அனுமதிகளையும் மாநில அரசு வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்துவதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப தலைமையே எதிர்கால போர்களில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆயுத விற்பனையில் இந்தியா வலிமையான இடத்தை பெற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயற்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நாட்டின் பாதுகாப்புத்துறைக்கு தேவையான ஆயுதங்களை தயாரித்து சோதனை செய்து வருகின்றது. 2047க்குள் வளர்ந்த இந்தியா என்பது வெறும் பொருளாதார ரீதியாக வலுவான இந்தியாவை உருவாக்குவது மட்டுமல்ல, தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு, சமூக ரீதியில் அனைவரையும் உள்ளடக்குதல், நிலையான சுற்றுச்சூழல், யுக்தி ரீதியில் பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதாகும் என்று அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
4: மட்டக்களப்பில் கடந்த 2008 இடம்பெற்ற 5 பேரின் படுகொலை சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உட்பட மூவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 29 வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் அண்ணாதுரை தஷினி இன்று உத்தரவிட்டார். கடந்த 2008 கல்லடி பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட 2 சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை, காத்தான்குடியில் TMVP கட்சி உறுப்பினர் உட்பட 2 சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை மற்றும் வவுணதீவு கரையாக்கன் தீவு பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பிலேயே வழக்கின் விசாரணை இடம்பெற்று வருகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரே நாளில் 640,000 சைப தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமீரக சைப பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் முகமது அல் குவாய்தி தெரிவித்துள்ளார். அரபு ஊடக உச்சி மாநாட்டில் நடைபெற்ற ஊடகம் மற்றும் 5 தலைமுறை போர்கள் என்ற தலைப்பிலான அமர்வில் அவர் இதனை தெரிவித்தார். இத்தகைய சைப தாக்குதல்களின் தாக்கம் தற்காலிகமாக சேவைகள் பாதிக்கப்படுவதை காட்டிலும் மிகப்பெரியதாக இருக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். ஹேக்கர்கள் தரவுகளையும் மின்சாரம், நீர் வழங்கல் மற்றும் பொருளாதாரம் போன்ற முக்கியமான துறைகளையும் இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்துகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
4: பூமியின் சுற்றுப்பாதையில் ஒரு விண்வெளி ஆயுதத்தை அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இத்தகைய தாக்குதல் திறன் கொண்ட ஆயுதம் தங்களிடம் இருப்பதை அமெரிக்கா வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது இதுவே முதன்முறையாகும். எதிரிகளின் நடவடிக்கைகளில் இருந்து அமெரிக்க படைகளை பாதுகாப்பதற்கு இந்த சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட ஆயுதம் அவசியமானது என அமெரிக்க விமானப்படை செயலாளர் ட்ராய் மெயின் தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட் இழப்பிற்கு 294 ஓட்டங்களை குவித்தது. மேட் ரென்ஷோவின் முதல் ஒருநாள் சர்வதேச சதமும் இரு இன்னிங்ஸ்களில் கூப்பர் கனோலியின் 2வது அரைச்சதமும் இணைந்து ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா போட்டித்தன்மையுள்ள மொத்த ஓட்ட எண்ணிக்கையை பதிவு செய்ய வழிவகுத்தன. ஜிம்பாப்வேயின் நியூமன் நியாம்ஹூரி தனது கிரிக்கெட் வாழ்க்கையின் சிறந்த பந்துவீச்சாக 5 விக்கெட்டுகளுக்கு 62 ஓட்டங்கள் என்ற பெருவீற்றை பதிவு செய்தார். இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணியை 300 ஓட்டங்களுக்கு கீழ் கட்டுப்படுத்துவதில் அவரும் முக்கிய பங்காற்றினார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4.
5: Hey Anthony, Terike, Leo evlo naal dhaan theduve. Pesame, Tamil FM on pannu. Paatachu kepom.

0: ஒன்னே போய் படி காட்டட்டா.
1: Welcome back. This is கடைசி ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லும் போது லைட்டாக நாக்கு வர கடிச்சிட்டேன். 7:12 ஆன் த கிளாக். வெல்கம் பேக். லைட்டாக நாக்கு கடிச்சா கார்த்திக் நவரசநாயகன் கார்த்திக் வாய்ஸ் வருது. இப்போ இந்த பாட்டு இப்போ உங்களுக்காக வர இல்லையே, இது நான் கார்த்திக் வாய்ஸ் மாதிரி இல்லையே, இது வந்து யார் வாய்ஸ் இது? ஐயோ டக்குன்னு பேர் வர மாட்டேங்குதா? சரி பரவாயில்ல, இப்போ ரெண்டு பாட்டு உங்களுக்காக வருது. ஆனால் கோல்டு, ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்து கோல்டு வருதுன்னு வச்சிங்களேன், சளி பிடிக்குது, ஜலதோஷம் பிடிக்குது, அதுதான் கரெக்டாக இருக்கும் பேசுகிறதுக்கு. அப்படி பிடிக்குது அப்படின்னா வாய்ஸே மாறிடுது கரெக்டாக, மூக்கில் பேசுகிறோம், அதுக்கப்புறம் வாய்ஸ் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகி, எனக்கு தெரிஞ்சு ஃபார் ஆல் ஐ ஹாவ் ஆல் டியூ ரீசன்ஸ் டு ஹேட் பீயிங் இன் திஸ் ஜலதோஷம். அதாவது ஜலதோஷம் வந்து சுத்தம் பிடிக்காத ஒரு மேட்ரு எனக்கு, ஏன்னா வந்து காது அடைச்சுன்னு இருக்கும், கண் அடைச்சு கண்ணெலாம் எரியும். இப்போ எப்படின்னா அந்த ஜலதோஷம் வந்ததுக்கப்புறம் இல்லை, அது வந்து எப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஜலதோஷம் இருக்குது. நீங்கள் எப்படின்னா வந்து படுத்தீங்கன்னா மூக்கு அடைச்சிக்கும், நிமிந்தீங்கன்னா மூக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். டேய் இது என்னடா சயின்ஸ், எனக்கு புரியவே இல்லை. படுத்தா மூக்கு இந்த ரெண்டு மூக்கில் வந்து பூட்டு போட்டு அப்படியே இப்போ லாக் பண்ண மாதிரி, இப்போ அப்படி ஒரு சைடில் படுத்தா வந்து ஒரு மூக்கு மட்டும் அடைச்சிக்கும், இன்னொரு பக்கம் வேணா இன்னொரு நாஸ்டில் வந்து அடைச்சிக்கும். டேய் என்னடா, இன்னொன்று மட்டும் ஒரு மூக்கில் மட்டும் மூச்சு காற்று வந்து நான் எப்பறா உயிர் வாழ்றது, நைட் எப்பறா நிம்மதியாக தூங்கி கனவு கண்டு காலங்காத்தால் எந்திச்சு போய் எல்லாம் பண்ணுறதுன்னு உனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இப்படி தான் காலகாலமாக வாழ்ந்துட்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போயாவது பரவாயில்ல. இதுக்கு தான் வந்து அந்த காலத்து பெருசுங்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே இந்த தையல் டப்பாவும் கைமாவே அலைவாங்க. பார்த்துருக்கீங்களா, எங்கள் பாட்டிலாம் வந்து இந்த சுருப்பை வச்சுருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலாக ஐ ஹேட் அ பாட்டி ஹூ யூஸ் டு ஸ்மோக் பீடி அண்ட் ஆல்சோ ஹேட் அ சுருக்கு பை, சத்தியமாக. ஸோ அவங்க வந்து எப்படின்னா எப்போ பார்த்தாலும் அந்த சுருக்கு பையில் அவங்க நடந்து வந்தாங்கனாலே அந்த சில்லற காசு வந்து அப்படியே ஜிகிலாகிட்டே இருக்கிறது சத்தம் கேட்கும். அப்போ பாட்டி வராங்க அப்படின்னு தெரியும், பார்த்தா காசு கொடுப்பாங்க, ஒரு ரூபாயோ 50 ரூபா 50 பைசாவோ சம்திங் கொடுத்துனே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எதுக்கு இந்த கதையை ஆரம்பித்தேன், ஏடிஹெச்டி எனக்கு எங்கேயோ போயிட்டுருக்கேன் நான். ஸோ ஆமாம், அவங்க அந்த இதுக்குள்ளே வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா, இது என்ன ஒரு பொடி மாதிரி வச்சுருப்பாங்க சரியா, அதை வந்து இப்படி கையில் தடவிட்டு மூக்கிட்ட வச்சா ஹச் அப்படின்னு தும்முவாங்க சரியா, அது மூக்கு பிளாக்கேஜ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் போல். அண்ட் இன்னொரு விஷயம், நைட்டு தூங்கும் போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் தைல ஸ்மெல் வந்துன்னே இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் அந்த பழக்கம் இருக்குது, தைல டப்பா இல்லை எது வேணால் இருக்கட்டும், ரூமே இல்லாமல் கூட இருக்கட்டும், தைல டப்பா இல்லாமல் எங்கள் வீட்டில் தூங்கவே மாட்டேன். இந்த தையல டப்பா என்ன ஒரு அடிக்ஷன் எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது சரி ஓகே, விக்ஸ் வேப்பரப் விக்ஸு தேய்ச்சிட்டு தூங்கலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோ என் கோடாலி தேல மேக்ஸ் ஆயில் இருக்குது தேய்க்கலாம், ஓகே டைகர் பாம் தேய்க்கலாம், ஓகே ரைட் ஓகே. எங்கள் வீட்டில் அயோடெக்ஸு, அதுக்கப்புறம் ஜண்டு பாம்லாம், அதெல்லாம் வலிக்கு தேய்க்கிறது வீக்கத்துக்கு தேய்க்கிறது இதெல்லாம் வச்சுட்டு, அது வந்து அந்த ஸ்மெல்லு வருதுன்றதுக்காகவே. ஐயோ கடவுளே, எங்கடா அந்த பட்டனை காலே போனடா யூஏஇ பட்டனை.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: தன்ன தன்ன நேன டெர்மினல் 3 ல நீங்க 24/7 சரியா, அந்த கஸ்டமர் ஹாப்பினஸ் சென்டர் இருக்குல, அது கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா ஆபீசர்ஸ்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து என்னப்பா ட்ராவல் பண்ணுறீங்களா, சூப்பர் ஓகே, பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள், நிம்மதியாக போயிட்டு ஜாலியாக வாங்க, ஃபோட்டோலாம் எடுங்க, உங்களுக்கு என்ன இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வேணுமா? ஸோ ஓகே, கிம்மி யுவர் எமிரேட்ஸ் ஐடி, கிம்மி யுவர் எக்ஸிஸ்டிங் டிரைவிங் லைசன்ஸ் யூஏஇ லைசன்ஸ் கொடுப்பா அப்படின்னு பார்த்துட்டு படர்னு வந்து 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸை போட்டு கொடுத்துருவாங்களாம். முன்னாடி ப்ராசஸ் நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஏஇ லைசன்ஸே வந்து கிட்டத்தட்ட 140-150+ கண்ட்ரீஸில் வந்து நம்ம இந்த லைசன்ஸ் வச்சு ஓட்டலாம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நான் பெருசாக ப்ளஸ் நாம எங்கே, ஆனால் இருங்க அந்த பட்டன் நம்ம கிட்ட மேட்டர் சொல்கிறேன்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: Actually permit எடுத்துட்டு தான் ஓட்டணும் நம்ம. ஆமா அது ஒன்று இருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு சில கண்ட்ரீஸில் நம்ம இங்கே இருக்கிற லைசன்ஸ் கொடுத்தாலே அக்செப்ட் பண்ணுவாங்க. நான் மலேசியாவில் ஓட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் வரங்க மலேசியாவில் ஓட்டியிருக்கேன், ஜார்டன், அப்புறம் ஜார்ஜியா, ஆல்மோஸ்ட் நான் போன எல்லா கண்ட்ரீஸ்லையுமே ஓட்டியிருக்கேன் வண்டி, இது பிரச்சனை இல்லை. பட் எனிவேஸ் திஸ் இஸ் வாட் இட் இஸ். உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட் வேணும் அப்படின்னா 5 மினிட்ஸில் டெர்மினல் 3 உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு. GDRFA அண்ட் RTA சேர்ந்து இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, வெறும் 5 நிமிஷத்தில். ஏன்னா ட்ராவலர்ஸ்க்கு வந்து டைமே வேஸ்ட் ஆகக்கூடாது, அவ்வளோதான், வர்றாங்களா பட்டு பட்டுன்னு நாளைக்கு முடிச்சுட்டு அனுப்பிட்டே இருக்கணும், அதுதான் வந்து எய்ம், விச் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரைட் நவ். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்டிஏ. தூள் படத்துலேருந்து மஜாலேருந்து ரெண்டு விக்ரம் பாட்டு வருது, கேட்டு முடிங்க. விக்ரம் back to back அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல RERA அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவன் இருக்கு, வாங்க போலாம்.
0: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
5: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
6: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
6: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
7: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
9: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
10: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
11: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
2: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
0: This hour of the evening correct is brought to you by Bright Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஒன்னையும் வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: ரீசெண்டாக வந்து ஆப்பிளில் வந்து ஐஃபோன் டூவோ, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐஃபோன் டூவோட விலையை பார்த்து நிறைய பேர் வந்து வாயை பிளந்து நாலு பல்லெல்லாம் கொட்டி போய் ஐயையோ. ஆக்சுவலாக எப்போவுமே வந்து ஒரு ஐஃபோன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதோடைய அந்த ஹை அண்ட் வேர்ஷன் இருக்கும்ல, அதோடைய விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் என்னங்க நீங்கள் என்ன வந்து ரெண்டு கிட்னி விற்றா கூட இந்த அளவுக்கு வந்து அதை ஈடுகட்ட முடியாது போலையே, அந்த அளவுக்கு நம்ம ஃபோன் வாங்கணுமா அப்படின்னு சொன்ன பல பேர் தான் அந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டெல்லாம் போய் வாங்குவாங்க. அப்படி வாங்கலை அப்படின்னா கூட வாங்கியிருக்கிறவங்கள வந்து குறை சொல்கிற அப்படிங்கிற பேரில் போய் போய் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் காட்டுவாங்க. ஓகே ரைட்டு, இது எல்லாமே எப்போவுமே நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்படி வந்து அடிபடுறது என்றைக்குமே ஐஃபோன் மட்டும் கிடையாது, சைலண்ட்டாக ஒரு சில மொபைல் ஃபோன்ஸும் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நான் என்னென்னா நிதிக்கு வந்து ஆக்சுவலி போன வாரம் வெள்ளிக்கிழமையா, ஆமாம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் துபாய் மாலுக்கு போனேன். சரியா, வேறு எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அப்புறம் ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு சரி அந்த ஃபோன்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்க போனேன் நான். இப்படி என்ன பண்ணுங்க, ஐஃபோன் இருக்கா, ஐஃபோனில் ஐஃபோன் டுவோ இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சிமிலர்லி வாவி ஆல்சோ தே மேக் வாவி பூரா எக்ஸ் மேக்ஸ், அப்படியே பார்க்குறது அதே மாதிரி இருக்குது. ஐ மீன் லைக் சேம் புக் ஸ்டைல் ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் இதெல்லாம் இப்போ சாம்சங் ஜி ஃபோல்ட் 8, அதுக்கப்புறம் ஐஃபோன் டூவோ, வாவி பூரா எக்ஸ் மேக்ஸ், அண்ட் அது போக ஈவன் ஜாமியில் கூட 18 ஃபோல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எல்லாமே வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்து புக் ஸ்டைல் ஃபோன். ஓகே, புக் ஸ்டைல் இந்த சென்ஸில் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு நோட் புக். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி நம்ம அம்மா வந்து டைரிலாம் குட்டியாக வச்சுருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆப்பருப்பு அரை கிலோ, தூப்பருப்பு கால் கிலோ இந்த மாதிரிலாம் எழுதி தருவாங்கள்ல, குட்டியுண்டாக இருக்கும். அதே சைஸில் தான் இருக்கா ஃபோனு, அதுதான் அழகாக இருக்கே பார்க்குறதுக்கு க்யூட்டாக. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோல்டபுள் ஃபோன் வாங்குறதுல என்னடா அப்படி யூஸுன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க், இப்போ என்ன கேட்டால் நான் வாங்குவேனா அப்படின்னா ஐஃபோனில் வாங்குவேனான்னு டவுட்டு. அதனால் நான் வந்து ஆண்ட்ராய்ட்லேயே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் போல் இருக்குது, சரி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலான்னு நான் போனேன். வாவியில் ஆனரில் அதுக்கப்புறம் சாம்சங்லேயே கூட ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஃபோனுடைய ரொம்ப பெருசாக படாவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஐ டோன்ட் நோ, எனக்கு இட் பர்சனலி ஃபீல்ஸ் லைக் ஓகே ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற ஃபோன் தான் இது அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு வருது ஜென்ரலாக எந்த ஃபோல்டபுள் ஃபோன்ஸை பார்த்தாலுமே. ஈவன் வாவியில் வந்து ட்ரைஃபோல்டெலாம் இருக்குது, மூணு வாட்டி மடக்கிற ஃபோன்லாம் இருக்குது. நேற்றுக்கு தான் பார்த்தேன், ஆனால் அந்த ஃபோன்லேருந்து எடுத்துட்டு லைட்டாக இப்படி லைட் கிட்ட இப்படி வச்சு பார்த்தோம்னா அந்த ஃபோனுக்கு நடுவில் இருக்கிற க்ரீஸ் தெரியுது. இதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஆனரில் மட்டும்தான் வந்து நோ க்ரீஸ் ஃபோன்னே வந்து ஒன்று விட்டுருக்காங்க. நோபடி ஹேட் எவர் டன் திஸ். ஸோ இப்போ ஆக்சுவலி ஐ திங்க் சாம்சங்கில் இப்போது அந்த ஜி ஃபோல்ட் 8 அந்த க்ரீஸ் பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரியல பெருசாக. இப்போ என இப்போ தான் வந்திருக்கல, அதனால் பெருசாக வந்து குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முதல்ல வந்து ஃபோல்டு ஃபோன் வரும்போது கேலக்ஸியில் இருக்கிற ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் தான் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. ஆனால் டக்குன்னு பார்த்தா ஒரு 1.5-2 ரிவ்யூவர்ஸ் அதுக்கப்புறம் யூசர்ஸ்லாம் வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா திறந்து மூடுறதுனால அந்த நடுவில் வந்து ஒரு கோடு தெரியுது. ஏன்னா நமக்கு ஃபோன் வந்து எப்போவுமே படசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் ஸ்க்ரீன் க்ளீனாக இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். ஏன்னா வந்து அதிகபட்சம் நம்ம ஃபோனை பார்க்குறதுனால அதில் ஒரு கோடு இருந்தால் அது உறுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளை ஒரு மாதிரி. அதுவும் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லலாம் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வரும், என்னென்னா அந்த க்ரீன் கலர் லைன் ஃபார்ம் ஆகும் சில நேரம். அது ஒன் ப்ளஸில் வரும், சாம்சங்கில் வரும் சில நேரம். அதுக்கு சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பட் அப்படி வந்துட்டு சரியே பண்ண முடியாதுன்னு சொல்கிற ஃபோன்லாம் இருக்குது. பட் ஸோ ஃபார் நான் பார்த்ததுலேயே ஐஃபோன் டூவோ மாதிரியே க்யூட்டாக புக் ஸ்டைல் ஃபோன் டைப்பில் இருக்கிறது ஒன்று இந்த ஜாமி 18 ஃபோல்ட், இன்னொன்று வந்து வாவே பூரா எக்ஸ் மேக்ஸ். ஆனால் விலை கொஞ்சம் கம்மி, ரொம்பலாம் கம்மி இல்லை. நான் என்ன சரி ஓகே என்ன ஆண்ட்ராய்ட் தானே, என்ன ஒரு 4000 ரொம்ப கம்மி, ஓகே 5-6000 திரம்ஸ் கிட்ட வரும் போல அப்படின்னு பார்த்தா ஜாமி வந்து ஆல்மோஸ்ட் 9500 திரம்ஸ், ஓகே, அண்ட் வாவி வந்து ஆல்மோஸ்ட் 8500 திரம்ஸ். அதாவது ஸ்டார்டிங் ப்ரைஸ் நான் வந்து ஆன்லைன் ப்ரைஸ் சொல்லிட்டுருக்கேன், சரியா? இது வந்து சில நேரம் கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும், பட் அரவுண்ட் தீஸ் எல்லாமே 8500 மேலே தான். ஓகே, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. அண்டு பட் ஜென்ரலாக இது மூணுத்தையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐஃபோன் விட நான் ஜாமி 18 ஃபோல்ட் ஹேஸ் சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் பிகாஸ் ஏதாவதுல வந்து எக்ஸ்ரிங் 03 ப்ராசஸர்னு சொல்லிட்டு ஏதோ புதுசாக போட்டிருக்காங்க போல். நான் பெருசாக ஆண்ட்ராய்டு யூஸர் கிடையாது, நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தால் உங்களுக்கு ஒரு வேளை ஜாமி பிடிக்கும் அப்படின்னா ஃபோல்டபுள் ஃபோன் தாண்டா நான் வாங்குவேன். அப்படி தாண்டா குடித்தா உங்கள் அக்கா கல்யாணத்துலலாம் குடிப்பேன்னுவாங்களே சில பேர், அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஜாமி இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் ஐ வுட் சே. 10,000 திரும்ப இருக்கா? அது ஒரு ஃபோனுக்கு 10,000 திரும்ப சார் தம்பி அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதே தான் தம்பி ஒன்ட்டு நான் கேட்பேன். ஓகேவா?
0: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
1: நைன்டி ஒன்னு போட
3: 90s not out.

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க.

0: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
1: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
0: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட் கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவன் இருக்கு, வாங்க போலாம்.
2: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மென்ட்ஸ் கால் 0564154242.
4: திஸ் ஆர் ஆஃப் தி ஈவினிங் கரெக் இஸ் பிராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

வணக்கம். நீங்க வந்து இமான் அண்ணாச்சி இல்ல அவர் இல்ல சாரி டி இமான் இசையமைப்பில் மொபைலா மொபைலா என்னும் நல்ல ஒரு பாடலை கேட்டதுண்டா யுரானர்? அப்படி ஒரு பாட்டு தான் போகிறப்போது. சரி தம்பி வந்து இங்கே கிளம்ப போகிறேன், சரியா? எனக்கு வந்து எப்படின்னா பேசும்போது ஐயோ மூச்சு வாங்குது, என்ன இது உடம்பு சரியில்லையே, இந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் பேச பேச அந்த மொமெண்டம் இருக்குல்ல, அப்படியே உள்ளுக்குள்ள வந்துட்டேன் நான். சரி பரவாயில்ல. சில நேரம் நம்ம ரெகுலர் ரொட்டீனுக்குள்ளே என்ன தான் உடம்பு சரியிருக்கோ சரியில்லையோ, நம்ம ஒரு ரொட்டீன்லேயே இருப்போம்ல, எந்திரிப்போம், இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், அது பண்ணுவோம், அது மாறாது, அந்த ஆர்டர் மாறாது. அது இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப மாறிடும். அது வந்து ஒரு நாள் ஓகே, ஒரு மூணு நாலு நாள் அப்படி ஆச்சுன்னா அதுவே ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆகிடுது. அதுக்கு வேறு ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில், பட் அது ஓகே தான், நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு அது கேட்டிருக்கும் இந்நேரம். ஆனால் இப்போ அதை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த ரொட்டீனுக்குள்ளே வந்துட்டோம்னா அவ்வா நம்ம மூளை வந்து ஓகே இவன் வாழ்க்கையில் மறுபடியும் எல்லாம் ஆர்டரில் நடக்குதுப்பா, ஓகே அப்போ இவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருந்தாலும் டே தம்பிங்களா எதுவும் தொல்லை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸ்க்கெலாம் சிக்னல் அனுப்பிடுது போல், பிகாஸ் ஐ ஃபீல் பெட்டர் நவ். பட் ஸ்டில் ஜலதோஷம் வந்து நம்மளை போட்டு தாக்கி தலையிலாக போட்டு திருப்பி சொருவி வச்சுக்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் எனிவேஸ் கைஸ், நான் அப்படியே இந்த கிளம்புறேன். அகம் ஈவெண்ட் அதை பற்றி நான் சொல்லிட்டு கிளம்புறேன். அகம் பேண்ட் இருக்காங்கள்ல, அவங்க வந்து தே ஆர் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஓன்லி கர்நாடிக் ப்ரொக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட். ஜென்ரலாகவே மெட்டல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? மெட்டல் மியூசிக்ன்றது ராக் மாதிரி தனி, அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஜானர், எல்லாருமே கேட்கணும். அதுவும் இல்லாமல் கர்நாடிக் மியூசிக்கும் மாடர்ன் ஃபியூஷன் மியூசிக்கும் ஒன்றா சேர்க்குற மாதிரி ஒரு மேட்டர் வந்து கொஞ்சம் நாட் வெரி காமன், தேர் வெரி ரேர். ஸோ அகம் பேண்டு தான் அவங்க. ஸோ அவங்க வந்து அது வந்து யார் அப்படின்னா ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் அவரோட தான் அகம் பேண்ட். இன்னும் யூடியூப்லலாம் அவங்களோட வீடியோஸ்லாம் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். செப்டம்பர் 26th தேர் பர்ஃபார்மிங் அட் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். யூ கேன் புக் யர் டிக்கெட்ஸ், யூ கேன் ப்ரீ புக் யர் டிக்கெட்ஸ் அட் platinumlist.ae. அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம். இப்போ வந்து டி இமான் ஜாலியாக போட்ட ஒரு பாட்டு கேட்டு முடிங்க, நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். Good night guys, this is Bravo signing off. பாத்து வண்டி ஓட்டுங்க, எல்லா இடத்துலையும் டிராஃபிக், கீப் யுவர் ஐஸ் ஆன் ரோட்.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: எனக்கு சர்க்கரை வியாதி.
2: சுகரா? இது எத்தனை நாளா?
1: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
2: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
1: சார்?
3: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
5: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
6: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
5: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால இவெண்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க. உங்க பிளாட் புக் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
7: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
8: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 054-767-3111.
9: Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this டாடி, I need this. பேக் நவ் நானும் US-ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
3: Star of the month. Star of the month.
4: Singer Hariharan.
5: Yaar solvado, yaar solvado. Yaar solvado, yaar solvado.

0: the month. Star of the month.
1: Singer Hariharan.
0: 89.4 Tamil FM. Virivana Seidhigal.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் விஜயின் லண்டன் பயணத்தில் 15,300 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் 10,000 மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆலைகள் உலகளாவிய திறன் மையங்களை நிறுவ ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகின. சிக்மா டெக்னாலஜி நிறுவனம், ஏர்ன்ஸ்ட் மற்றும் யங் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. திமுகவின் முப்பெரும் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக இன்று நடைபெறவிருந்த திமுக முப்பெரும் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்தார். மேலும் இன்று மாலை நடைபெறவிருந்த நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. முப்பெரும் விழாவுக்கான திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த அண்ணா பிறந்தநாள் விழாவிலும் மு க ஸ்டாலின் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தாம்பரம் மாநகராட்சியில் டெண்டர் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக அறப்போர் இயக்கம் வெளிப்படுத்தியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சியில் டெண்டர் கோரப்படும் முன்பே 45.90 கோடி பணிகளை முடித்ததாக அறப்போர் இயக்கம் புகார் தெரிவித்துள்ளது. டெண்டர் முறைகேடு அம்பலமானதைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தாம்பரம் மாநகர ஆணையராக சரண்யாவை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆவடி மாநகராட்சி ஆணையர் சரண்யாவுக்கு கூடுதல் பொறுப்பாக தாம்பரம் மாநகராட்சி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பி சுகந்தி, தாராபுரம் இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ப லட்சுமணன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவிகா அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரிகள் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தனர். அதன்படி தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மதுராந்தகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ப லட்சுமணன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக பி சுகந்தி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திமுக வேட்பாளர்கள் பரந்தாமன் மற்றும் சுகன்யா ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். யுபிஐ வழியாக 2,000 ரூபாய்க்கும் மேல் மேற்கொள்ளப்படும் பண பரிவர்த்தனைகளுக்கு வணிகர்கள் 0.4% கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று இந்திய தேசிய கட்டணக் கழகம் அறிவித்துள்ளது. இந்த கட்டணங்கள் அக்டோபர் 15 முதல் நடைமுறைக்கு வருகின்றன. இதேவேளை இந்த கட்டணத்தை வணிகர்கள் வாடிக்கையாளர்கள் மீது சுமத்தாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வணிகர் தள்ளுபடி விகிதம் என்று அழைக்கப்படும் இந்த கட்டணம் ஒரு பரிவர்த்தனைக்கு அதிகபட்சம் 300 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒரு வணிகருக்கு 75,000 ரூபாய் அல்லது அதற்கும் அதிகமான தொகை யுபிஐ மூலம் செலுத்தப்பட்டாலும் அதற்கான கட்டணம் 300 ரூபாய்க்கு மிகாது என்று இந்திய தேசிய கட்டணக் கழகம் தெரிவித்துள்ளது. இந்த கட்டணங்கள் 6 முதல் 1 வரையிலான கால இடைவெளியில் மறு ஆய்வு செய்யப்படும். பயங்கரவாதத்தை எதிர்ப்பது போல ஏமாற்றுவது பாகிஸ்தானுக்கு புதிதல்ல என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதி மசூத் அசார் குறித்த தகவல் தெரிவிப்போருக்கான சன்மானத்தை 20 லட்சத்திலிருந்து 70 லட்சமாக பாகிஸ்தான் அரசு உயர்த்தியிருப்பது கண் துடைப்பு நடவடிக்கை என்றும், பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது போல தந்திரமாக ஏமாற்றுவது பாகிஸ்தானுக்கு ஒன்றும் புதிதல்ல எனவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தானின் இத்தகைய கண் துடைப்பு நடவடிக்கைகளும் மக்களை ஏமாற்றும் செயல்களும் ஒன்றும் புதிதல்ல, கடந்த காலங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை நாம் பார்த்திருக்கின்றோம் என்றார். பயங்கரவாதத்துக்கு அரசாங்கமே ஆதரவளிக்கும் ஒரு நாடு இத்தகைய அறிவிப்பை வெளியிடுவது, அதுவும் ஒரு போலி அறிவிப்பை வெளியிடுவது எவ்வளவு அர்த்தமற்றது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் எனவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தாா்.
0: இலங்கை செய்திகள்.
3: 2026 ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் இலங்கை பொருளாதாரம் 4.2% நேர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய தேசிய கணக்கு மதிப்பீடுகளின்படி ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரையிலான காலப்பகுதியில் இந்த பொருளாதார வளர்ச்சி பதிவாகியுள்ளது. 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் 5.1% பொருளாதார வளர்ச்சி பதிவாகியிருந்த நிலையில் அதற்கமைய இரண்டாம் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி வேகம் 4.2% வரை குறைவடைந்துள்ளது. இரண்டாம் காலாண்டில் கைத்தொழில் துறை 7.3% குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ள அதேவேளை சேவைத்துறை 2.7% வளர்ச்சியடைந்துள்ளது. எவ்வாறாயினும் விவசாயத்துறையில் 2.3% பின்னடைவு பதிவாகியுள்ளது. கைத்தொழில் துறையின் வளர்ச்சிக்கு சுரங்க மற்றும் அகழ்வாராய்ச்சி தொழில், கட்டுமானத்துறை மற்றும் மின்சாரம், எரிசக்தி விநியோகத் துறைகளின் வளர்ச்சி முக்கிய காரணியாக அமைந்துள்ளது.
0: அமீரக செய்திகள்.
3: இந்திய பயணிகளுக்காக இலவச விசா வழங்கும் முன்னோடி திட்டத்தை அபுதாபி அறிமுகப்படுத்தியுள்ளது. அபுதாபி கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையின் சர்வதேச செயற்பாடுகளுக்கான இயக்குநர் அப்துல்லா யூசுப் அரேபியன் டிராவல் மார்க்கெட் 2026 நிகழ்வில் இதனை தெரிவித்தார். இந்திய பயணிகள் அபுதாபிக்கு வருவதற்கு அதிகரித்த பயணச் செலவு மிகப்பெரிய தடையாக இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்திய வர்த்தக பங்குதாரர்களிடம் இருந்து நேரடியாக பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். பருவகால இன்ஃபுளுவன்சா தடுப்பூசிக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் முன்னுரிமை குழுக்களில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஹஜ் உம்ரா பயணம் மேற்கொள்ளும் நபர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். 2026-27 ஆண்டுக்கான தேசிய தடுப்பூசி பிரச்சாரத்தை சுகாதார அதிகாரிகள் விரிவுபடுத்தியுள்ள நிலையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட முன்னுரிமை பட்டியலில் கர்ப்பிணி பெண்கள், 6 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய குழந்தைகள், முதியவர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் நீண்டகால உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்களும் இடம்பெற்றுள்ளனர்.
0: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் உள்ள கமீஸ் முஷாயித் அப்ஹா மற்றும் தாயிஃப் பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் சார்ந்த கட்டமைப்புகள் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களை கத்தாரின் வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் வெட்கக்கேடான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் என்றும் பொதுமக்களின் உயிர்களை முற்றிலும் புறக்கணிக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்கள் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இவை சவுதி அரேபிய ராஜ்யத்தின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் செயலும் சர்வதேச சட்டத்தை தெளிவாக மீறும் நடவடிக்கையுமாகும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய எரிசக்தி அமைச்சர் கிறிஸ் போவன் அடுத்த வாரம் சவுதி அரேபியா செல்கின்றார். அந்நாட்டு எரிசக்தி அமைச்சரான இளவரசர் அப்துல் அசீஸ் பின் சல்மானை அவர் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற கவலை அதிகரித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் தொடங்கிய அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக எரிசக்தி விநியோகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ளவும் தனது எரிபொருள் கையிருப்பை உறுதிப்படுத்தவும் கான்பரா அரசு விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு கட்டமாகவே ஆஸ்திரேலிய எரிசக்தி அமைச்சர் அடுத்த வாரத்தில் சவுதி அரேபியா செல்கின்றார். பூமியின் சுற்றுப்பாதையில் ஒரு விண்வெளி ஆயுதத்தை அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இத்தகைய தாக்குதல் திறன் கொண்ட ஆயுதம் தங்களிடம் இருப்பதை அமெரிக்கா வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது இதுவே முதன்முறையாகும். எதிரிகளின் நடவடிக்கைகளில் இருந்து அமெரிக்க படைகளை பாதுகாப்பதற்கு இந்த சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட ஆயுதம் அவசியமானது என அமெரிக்க விமானப்படை செயலாளர் ட்ராய் மெயின் தெரிவித்துள்ளார்.
0: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 59 வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய ஆஸ்திரேலியா 50 8 விக்கெட் இழப்பிற்கு 294 ஓட்டங்களை பெற்றது. மேட் ரென்ஷோ அதிகபட்சமாக 109 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். கூப்பக்கொனோலி 51 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். 295 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்து ஆடிய ஜிம்பாப்வே 45.1 ஓவரில் 235 ஓட்டங்களுக்குள் ஓட்டங்கள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய ஆஸ்திரேலியா 59 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி எட்டியது. மேட் ரென்ஷோவின் முதல் ஒருநாள் சர்வதேச சதமும் இரு இன்னிங்ஸ்களில் கூப்ப கொனோலியின் இரண்டாவது அரைச்சதமும் இணைந்து ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா போட்டித்தன்மையுள்ள மொத்த ஓட்ட எண்ணிக்கையை பதிவு செய்ய வழிவகுத்தன. ஜிம்பாப்வேயின் நியூமன் நியாம்ஹூரி தனது கிரிக்கெட் வாழ்க்கையின் சிறந்த பந்து வீச்சாக 5 விக்கெட்டுகளுக்கு 62 ஓட்டங்கள் என்ற பெருவீற்றை பதிவு செய்தார். இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணியை 300 ஓட்டங்களுக்கு கீழ் கட்டுப்படுத்துவதில் அவரும் முக்கிய பங்காற்றினார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் ஆஸ்திரேலியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
0: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைனலி ஒரு 10-12 டேஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் ஆஃபீஸ் வந்துட்டேன். எஸ் இந்தியா போயிருந்தேன். நேற்று நம்ம தி ஈவினிங் கரெக்ட் ஷோவில் வந்து பேசணும். சில பேர் வந்து கேட்டிருப்பீங்க, சில பேர் இல்லை 8 o'clock மேலே தான் நாங்கள் டியூன் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, எஸ் நான் வந்துட்டேன். அண்ட் தேங்க்யூ. சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எங்கே போயிருக்கீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியெலாம் நினச்சிருக்கேன் இந்த ஒர்க் விஷயமா வந்து ட்ராவல் பண்ணுறவங்கலாம் எவ்வளோ ஜாலியில் ஜாலியாக வந்து வெளியில் சுற்றிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஒரு விஷயமா வந்து போயிருந்தேன். எப்படின்னா, துபாயிலேருந்து பெங்களூர், பெங்களூர் டு மதுரை, மதுரை டு ராமேஸ்வரம், அகெயின் ராமேஸ்வரம் டு மதுரை, மறுபடியும் மதுரை டு பெங்களூர், பெங்களூர் டு துபாய். இந்த 10 டேஸுமே வந்துட்டு ஃபுல் ட்ராவல் ட்ராவல் ட்ராவல் பண்ணோன்னே இந்த பேக் போன் இருக்குல்ல அது ஒரு பக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன்னா, ஸோ சீரியஸ்லி இங்கே இந்த ஊர் ஊராக வந்து ஒர்க் விஷயமா சுற்றுறவங்களுக்கு வந்து ஒரு கோயிலே கட்டலாம். அந்தளவுக்கு வந்து அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் எஸ், இப்போது யூஏ அப்டேட், முக்கியமான ஒரு யூஏ அப்டேட்டு. நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, பிகாஸ் எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக வந்து ஒரு கோல்ட் ஃபீவர் வந்தாலே ஸ்ப்ரெட் ஆகிட்டு எல்லோரும் மாஸ்கோடு சுற்றிட்டு இருக்கோம், யாருக்கு வந்து பரவக்கூடாது அப்படின்னு. எஸ் இப்போது அது என்ன அப்படின்றத சொல்கிறேன்.
1: UAE Update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay. Okay. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது அமீரகத்தில் இந்த ஆண்டிற்கான, அதாவது 2026-2027 வரைக்கும் இந்த பருவகால காய்ச்சல் தடுப்பூசி, அதாவது ஃப்ளூ வேக்சின் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் அந்த வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் குரோனிக்கல்னஸ் இருக்கவங்க, அண்ட் 6 month ஓல்ட் பேபிஸ் அண்ட் அதுக்கு மேலே இருக்க பேபிஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கணும். அண்ட் முக்கியமாக ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுங்க எல்லாருமே இந்த ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க, ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. ஓகே.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இப்போ யாராவது கோல்ட் வாங்க போயிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்.
0: ஸோ 24 karat கோல்டு 517 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 22 karat கோல்டு 479 திரஹம்ஸ் 25 ஃபில்ஸ் அண்ட் 21 karat கோல்டு 459 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 18 karat கோல்டு 394 திரஹம்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு தீபாவளி படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஒரு பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசுவோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எங்கே நீங்கள் போயிட்டு இருந்தாலும் ப்ளீஸ் பொறுமையாக போங்க, எந்த ஒரு டென்ஷனும் வேணாம். இது என்னோட ரெக்வெஸ்ட்.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर यस सर
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: We'll be back after a short commercial break.
5: எனக்கு சக்கரை வியாதி.
6: சுகரா? இது எத்தனை நாளா?
5: ரத்தக்கொதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
6: ஒரு உடம்புக்குள்ள 1 crore வியாதியா
5: சார்?
7: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
8: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 ரூபாய் தான்.
9: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
10: Denso's UAE's first distributor 1982 la irundhu Danya refrigeration oda mukkiyamaana angam
11: JM brand AC da
10: JM brand AC da
12: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. ஆக்சுவலி நமக்கு நிறைய அந்த மியூசிக் கான்சர்ட்லாம் நடக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறது செம்ம ஃபன்னாக இருக்கும்ல, நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மியூசிக் லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தான். அண்ட் முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவில் கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கும் ஒரே மியூசிக் பேண்ட் வந்து அகம் பேண்டு தான். ஸோ இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி கர்நாடிக் ப்ரொக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட் ஹரீஷ் சிவராமகிருஷ்ணனோட அகம் பேண்ட் வந்து துபாயில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் வந்து நடக்க இருக்கு அந்த கிராண்ட் ஈவெண்ட். ஸோ நீங்கள் டிக்கெட்ஸ்லாம் வந்து ப்ரீ புக் பண்ணணும், இப்படியாவது இதை பார்க்கணும் ரசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா விசிட் platinumlist.net.ae போயிட்டு நீங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணுங்கள், ப்ரீ புக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஈவெண்ட்டுடைய அஃபீஷியல் ரேடியோ பார்ட்னர் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
3: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார வர?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
7: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
8: திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: ஒவ்வொரு பாடம் கத்துக்கிட்டே இருக்கோம், இன்னும் கத்துக்கவும் போறோம். ஸ்டில் புது புது லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணும்போது அடடே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாத்தீங்களா, வடிவேல் சார் சொல்ற மாதிரி தான், பரவாயில்லையே எவ்வளோ அடித்தாலும் தாங்குறியே நீ, அந்தளவுக்கு ஒரு பவர் வந்து தானாக நமக்கு வந்துடுது இல்லையா? எல்லா சுச்சுவேஷன்லையுமே அது உங்களுக்கும் நடந்திருக்கும், எனக்கும் நடந்திருக்கும். ஸோ எனக்கு லைஃப் லெசன்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம லைஃப்பில் ஒரு ஏஜ் வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து பிளான் பண்ணி வச்ச மாதிரியே வந்து நடக்கும். வடிவேல் சார் சொல்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. பட் ஒரு ஏஜ்க்கு அப்புறமா என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஜாப்ல செட்டில் ஆகணும், இந்த ஏஜில் வந்து மேரேஜ் பண்ணணும், இந்த ஏஜில் வந்து வீடு கட்டணும், இந்த ஏஜில் வந்து ஃபாரின் ட்ரிப் போகணும், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்போம். ஆனால் லைஃப் வந்து நம்ம பிளான் பற்றி கேரே பண்ணாது. நீ என்ன பிளான் போடுற, நான் உனக்கு ஒரு பிளான் போடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசர வைக்கிற மாதிரியான பிளான்ஸ்லாம் வந்து பண்ணோம். ஆனால் நம்ம ஒரு டைரக்ஷனில் போகும்போது நினைப்போம், லைஃப் வேறு டைரக்ஷனில் நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், இந்த கஷாயம் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும், எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம், யோசிச்சிருக்கோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதை அப்படியே திரும்பி பார்க்கும்போது, ஆஹா, அன்னைக்கு நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆனோமே, அதுதான் இன்றைக்கி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்போது தான் அதை நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஓகே, அது அன்னைக்கு நடந்ததுனால தான் இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எங்கெங்கேயோ நீங்கள் ஜாப்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ பில்டிங் ஏறி இறங்கியிருப்பீங்க, எத்தனையோ பீப்புளை வந்து நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ பேர் வந்து உங்களுக்கு ஹோப் கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைச்சிருக்கும். அது நல்ல பீப்புளை நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம், ஒரு நல்ல எதிர்பாராத ஒரு நல்ல சேலரியில் நீங்கள் வந்து இருந்திருக்கலாம், எல்லாமே தானாக வந்து அமைஞ்சிருக்கும்ல. பட் சம்திங் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துருச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டு அப்பாடா அப்படின்னு நம்ம வீட்டு சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காரும்போது ஒரு திருப்தி கிடைக்கும்ல. ஸோ எது நடந்தாலும் ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. இது வந்து லவ் லைஃப்லேயும் நம்ம எடுத்துக்க முடியும், நம்மளோட பர்சனலாக நம்மளோட ஒர்க்லேயும் எடுத்துக்க முடியும், எல்லாத்துக்கும் அந்த டாட்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, அன்னைக்கு அது போச்சுன்னா இதனால தான் அப்படின்னு. ஸோ அதை மட்டும் நம்ம எனக்குமே வந்து மறக்கவே கூடாது அப்படின்றத என்னோட சின்ன ரிமைண்டர். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா கடலவில் நிறைய இருக்கும். உங்களுக்கு ஒரு 1000 எக்ஸாம்பிள் சொல்வீங்க, நான் ஒரு 1000 எக்ஸாம்பிள் சொல்வேன் இல்லையா. ஸோ ஒன்று முடிஞ்சு போச்சு அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தமே கிடையாது. சம்திங் பெட்டரான ஒரு விஷயம் நமக்காக காத்துக்கொண்டே இருக்கிறது. அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம சைலண்டாக இருக்கணும் அப்படின்றது தான். இன்னும் நிறையா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வச்சுருக்கேன், அப்படியே மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஓப்பன் அப் பண்ணுறேன். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: We'll be back after a short commercial break.
1: ஹே, ஃபைல் பண்ணிட்டல்ல? நீ ஃபைல் செய்சாவா? போய் ஃபைல் கராது.
2: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
1: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளையன்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற வாட் கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
3: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
4: தி வாட் கன்சல்டன்ட். கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103. ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
8: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக சிவானி ஒரு சாங் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயம் கொண்டான் படத்துலேருந்து பாட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்ச ஒரு பாட்டு, நம்ம மறந்து போன பாட்டு, இதெல்லாத்தையும் தோண்டி எடுத்து கேட்கும்போது நல்லா இருக்கும்ல. உங்களுக்கும் அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து ஞாபகம் வந்ததுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்களும் வந்து ப்ளே பண்ணுவோம்ல. ஸோ 0502528940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை மெசேஜாவோ நீங்கள் பண்ணலாம். என்ன இருந்தாலும் ரேடியோவில் கேட்குற பாட்டு மாதிரி வருமா இல்லை? அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எஸ், நம்ம சிவானி கேட்ட பாட்டு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மற்றும்

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இந்த லைஃப் லெசன்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, அது அப்படி கிடையாது, இது இப்படி கிடையாது அப்படின்னு அடுத்தவங்களை சமாதானம் பண்ணிகிட்டே நம்ம லைஃப் வந்து முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டில் வந்து நமக்கு கண்டிப்பாக தோணிருக்கும். இல்லை, நம்ம ரொம்ப பெரிய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற ஒரு பிளேஸே வந்து இந்த ஒரு விஷயம்தான் நான் நினைக்கிறேன். நம்ம இன்டென்ஷன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ, இது வந்து நான் அப்படி சொல்லலை, நான் இப்படி தான் சொன்னேன், நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு மற்றவங்கள கன்சோல் பண்ண ட்ரை பண்ணி நம்மளோட எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் ஆயிடுது, நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுது. அதை எனக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது வந்து ஒர்க் பிளேஸ்லையாக இருக்கலாம், இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட மனசை கஷ்டப்படுத்திடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எஃபோர்ட் போட்டு அவங்கள வந்து கன்சோல் பண்ணுறது. ஸோ ஸ்பெஷலி எஸ் க்ளோஸான பீப்புள்குள்ளே வந்து அது நடக்கும். பிகாஸ் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு. அட் த சேம் டைம் நினச்சிட்டு போட்டுமே அப்படின்னு விட முடியாது இல்லையா? ஸோ அப்படியே நம்ம வந்து வளர்ந்துருப்போம், அது தப்பு கிடையாது, யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, வச்சிடக்கூடாதுன்னு. பட் ஒரு பாயிண்டில் என்னாகும் தெரியுமா? இப்போது ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கோமே படாத ஒரு பர்சன், ஒரு பொறுமைனால் அவங்ககிட்ட தான் வந்து கற்றுக்கணும் எப்படி ஒருத்தவங்ககிட்ட பிஹேவ் பண்ணணும், அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் எப்படி அவங்கள மன்னிக்கணும், எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். பட் அந்த ஒரு பர்சனே வந்து சட்டுன்னு கோவப்படும் போது நான் நினச்சேன், என்னடா ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரியலையே, இவங்க கிடையாதே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அப்போது மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து இந்த கோபம், பாசம், விக்கல், தும்மல், இருமல் இதெல்லாமே வந்து வரும் தானே. பட் எண்ட் ஆஃப் த டே நம்மளும் மனுஷங்க தானே. ஸோ பட் ஒரு பாயிண்டில் எல்லாருக்குமே வந்து சமாதானப்படுத்தி மற்றவங்கள சுற்றி இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்காமல் மற்றவங்களுக்கே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எனக்காவது தோணிருக்கா? அதுக்காக யாரையும் கண்டுக்காமல் இருக்கக்கூடாது, யார் மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துகிட்டு போக சொல்லலை. நம்மளை பற்றியும் கொஞ்சம் தேவை, நமக்குள்ளேயும் நம்ம மனசும் ஒரு குழந்தை தானே, அதுக்கு என்ன தேவை அப்படின்றத அப்பப்போ நம்ம கரெக்டான டைமில் நம்ம அதை கொடுக்கும்போது வேற எங்கேயும் அந்த மனசு தேடாது, நம்மளையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு தோணும். ஸோ மற்றவங்களுக்கு மட்டுமே கொடுத்துட்ருக்காம அந்த கொஞ்சம் அந்த சந்தோஷத்தை நமக்கும் கொடுக்கலாமா அப்படின்றதான் நான் சொல்ல வர விஷயம். உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.

0: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. Proud Radio Partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
1: We'll be back after a short commercial break.
0: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
2: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: மந்த்லி இஎம்ஐ வெறும் 966 திர்ஹாம்ஸ் முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
2: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் யுஏஇ, பார்ட் ஆஃப் எலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
4: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
4: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
6: வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா?
7: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. ஆக்சுவலி நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து பயங்கர பாசமாக இருப்பாங்க, நம்ம மேலே ரொம்ப அன்பு காமிப்பாங்க, எல்லாமே ஓகே. பட் சில பேர் மட்டும்தான், சில பேர் மட்டும்தான், நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும் சரி, இல்லை உங்கள் சொந்த ஊருக்கு வந்து நீங்கள் திரும்பி போய் அங்கே ஒர்க் பண்ணுறீங்கனாலும் சரி, அந்த நம்ம மேலே உண்மையாகவே அதிகமாக அன்பு வச்சுருக்க அந்த நபர் வந்து நம்மளை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க ஓகேவா இருக்காங்களா, எத்தனை கடல் தாண்டி எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலுமே நம்மளை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு கால் பண்ணுறதோ இல்லை ஒரு மெசேஜ் பண்ணுறதோ எல்லாம் ஓகேவா ஓகேவா அப்படின்னு. பட் சிலர் வந்து இங்கே இருக்கும் ஆஃபீஸில் இருக்கும்போது பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க, நீ இல்லைனா நான் இல்லை, நகமும் சதையும் மாதிரி வந்து இருப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட் என்ன ஆகுனா ஒரு டெக்ஸ்ட் கூட வந்து வராது, அவங்க கிட்டேருந்து கால் வராது, மெசேஜ் வராது, எதுவுமே வராது. அப்போ என்னடா இத்தனை நாள் நம்மக்கிட்ட அப்படி இருந்தாங்களே, இப்போ ஏன் அப்படி இல்லை, அப்போது நம்மக்கிட்ட வந்து சும்மா பழகுனாங்களா, நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோண ஆரம்பிக்கும் இல்லையா. ஆக்சுவலி இந்த கம்யூனிகேஷன்லாம் வந்து குறையும் போது நம்ம தான் அவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க வந்து அவங்களா தான் இருந்திருக்காங்க, நம்ம தான் அவங்க மேலே ஓவர நம்பிக்கை வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி மைண்டு தோணும். எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி மாறிட்டாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் மைண்டு கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணும்போது அந்த ஆன்சர் கிடைக்காம அப்படியே வந்து ரொம்ப நாள் அதை கேரி பண்ணிகிட்டே இருப்போம். மனசு ரொம்ப ஹெவியாக இருக்கும், அது ஒரு விஷயமே இருக்காது, பட் ஸ்டில் அது என்ன என்ன என்ன அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணுவோம். ஆனால் லைஃப் வந்து ஒரு லெசன் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும், எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே வந்து க்ளோஷர் வந்து கிடைக்காது அப்படின்னு. சம்டைம்ஸ் நம்ம க்ளோஷர் வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்போது பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், கொஞ்சம் வளர வளர அந்த ஒரு கேப் வந்துடும். அண்ட் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து பர்த்டே கால் வந்தால் பர்த்டே கால் வரும், அதுக்கப்புறம் மீட்டப்ஸ் இருக்கும், அப்படி இப்படி இருக்கும். அப்புறம் ஜாப், மேரேஜ், அப்புறம் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், அந்த மாதிரி வந்து போயிடும் இல்லையா. கம்யூனிகேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிடும். ஸோ இன்ச்சுவலி ஏன் பேசலை, ஹர்ட் ஆகியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் இயர்ஸ் அதை ரியலைஸ் பண்ணும்போது சே, எல்லாருக்குமே வந்து அவங்க லைஃப் ஒன்று இருக்கும், அவங்க பிஸி ஸ்கெடியூல்னு ஒன்று இருக்கும். அந்த பரபரப்பான ஒரு லைஃப் வந்து ஓடிட்டு இருக்கும்போது அவங்க லைஃப்பை வந்து பார்த்துக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் இருக்காது. பட் ஸ்டில் எனக்கு அந்த ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஏக்கம் மட்டும் இருக்கும். சில பீப்புள் வந்து அப்படியே பர்டிகுலராக அந்த ஒரு ஃபேஸ்க்கு மட்டும்தான் வந்து வருவாங்க, நமக்கு தேவையான நேரத்தில் நம்ம கூட இருப்பாங்க, நம்மளை நல்லா கேரி பண்ணிப்பாங்க. பட் அந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், அந்த லெசன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து மெமரி அந்த லிஸ்ட்டில் வந்து போய் சேர்ந்துடும். ஸோ அதுதான் லைஃப் இல்லையா. அதனால் யார் மேலேயும் தேவையில்லாமல் சே, அன்னைக்கும் கூட நல்லா க்ளோஸாக இருந்துட்டு இப்போது காரியம் முடிஞ்சதும் கழட்டி விட்டாங்களே அப்படின்லாம் நம்மளோட மைண்டில் எனக்குமே எடுத்துக்க கூடாது அப்படின்றதா நான் சொல்ல ஒரு விஷயம். ஸோ நமக்கு அன்பு இருக்கா, நம்ம அவங்க கால் அவர் டெக்ஸ்ட்டை வந்து எதிர்பார்க்காம எப்போ வேணாலும் நம்ம பண்ணலாமே அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் RZFree ஒஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அன்றைக்கு பாடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: அளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இந்த ரமணா மூவியில் தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு வார்த்தை என்ன இருக்குது, என்ன அப்படின்னா அதை நானுமே பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். யாராவது தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? மேக்ஸிமம் யாரும் தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க, தெரியாமல் பண்ணுறது. அப்போ கூட இருக்கவங்க வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதை கேட்காம பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் அன்னைக்கே சொன்னேன்ல அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அது மற்றவங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணுனா, ஆமாண்டா சொன்னேன், நடந்துருச்சு இப்போ என்ன பண்ணேன், மறுபடியும் ஆரம்பிப்பாங்க, அன்னைக்கே சொன்னேன்லன்னு. அது ரொம்ப எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு, நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கூட நிற்கணும். நான் அன்னைக்கே சொன்னேன்ல அப்படின்னு அதை சொல்கிறதுக்காக கூட நிற்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நேற்று என்னோடய தம்பியோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணார். ஸோ அப்போ வந்து அவருக்கு லவ் ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர் இந்த சென்ஸ் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ என் வீட்டில் வந்து பேசுன்னு சொல்லும்போது அந்த பையன் ப்ராப்பராக போய் பேசலை, இல்லை உனக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு வந்து மூவ் ஆன் ஆகி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அந்த பையன் வந்து ரிக்ரெட் பண்ணுறான், என்ன ரிக்ரெட் பண்ணுறான், அச்சுச்சோ நான் அவளை வந்து மிஸ் பண்ணிட்டேன், அப்படி கேட்டாலே என்கிட்ட வந்து பயங்கரமாக கெஞ்சனாலே நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அப்போ என் தம்பி பக்கத்தில் இருந்து அவனை போக் பண்ணிட்டு இருந்தான், நான் அன்றைக்கே சொன்னேன்ல நீ அந்த பொண்ணை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்போது என் தம்பியை நான் வந்து திட்டினேன், ஒருத்தவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து சும்மா குத்தி குத்தி காமிக்கக்கூடாது, வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்னால் பண்ண முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்றத நீ யோசிக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த லவ் பொறுத்த வரைக்கும், ஒரு பிரேக்கப் பொறுத்த வரைக்கும், எத்தனை பேர் 1000 பேர் வந்து அட்வைஸ் பண்ணால் கூட அதனோட மைண்டை அந்த பர்சன், குறிப்பிட்ட பர்சனோட மைண்டை வந்து மாற்றவே முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். எனக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், அவங்களால முடியவே முடியாது. அவங்களோட பீஸ் அவங்க தான் கிரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். அதனால தான் சில பேர் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றனால தப்பான முடிவெல்லாம் எடுக்க தோணியிருக்கும் சில பேருக்கு. ஸோ அது ரொம்ப முட்டாள்தனம். ஸோ நமக்கு என்ன பிடிக்குமோ அதில் சில விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிலேருந்து வெளியில் வர முடியும். எல்லாமே வந்து சட்டுன்னு ஒரே ஓவர் நைட்டில் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட வந்து மனசு சரியில்லைன்னு சொல்லி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தப்பித்தவறி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. இட்ஸ் ஓகே, நடந்து முடிஞ்சிருச்சு, வாட் நெக்ஸ்ட், நான் கூட இருக்கேன், அட்லீஸ்ட் அந்த கூட இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து போதுமானது பல பேருக்கு. நீங்கள் எதுவுமே காசு பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண வேணாம், உங்களோட டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், நான் இருக்கேன்னு ஜஸ்ட் சொல்லி பாருங்களேன், அதுவே போதும். நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்கல்ல, அப்பா இருக்கேன் பார்த்துக்கிறேன், அம்மா இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அது இல்லாதவங்களுக்கு யாரோ ஒருத்தர் கூட இருந்து நீங்கள் ஜஸ்ட் இருக்கேன்னு சொல்கிற விஷயம் உங்கள் காலத்துக்கும் வந்து அதை மறக்க மாட்டாங்க அப்படின்றதான் நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன், அது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ இந்த லைஃப் லெசன்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மனசு வந்து தயங்கும் இல்லையா. எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எனக்கு அது இல்லை இது இல்லை, மென்டலி ஐ எம் நாட் ஹாப்பி, எனக்கு வந்து அது வேணும் இது வேணும், என் லைஃப்பில் பீஸே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருப்போம். ஸோ அதை கொஞ்சம் மாற்றிட்டு நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளோட மைண்டை வந்து அதை கேட்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. நான் நைட் வந்து நிம்மதியாக தூங்குறேன், மார்னிங் எழுத உடனே வந்து என்னோட மைண்டில் கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லை, எனக்கு பிடிச்ச பீப்புள் கூட நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், என் பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, என்னோடய மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்குது, நான் எனக்கு லைஃப் எல்லாமே சக்ஸஸாக நடந்துகிட்ருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியான சேலரியில் ஒரு எனக்கு பிடிச்ச கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம திங்க் பண்ண இந்த யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தானாக வந்து நடக்கும் அப்படின்றதும் உண்மையான ஒரு விஷயம். எப்போவுமே வந்துட்டு இல்லை அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது அது உண்மையாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் அவங்கக்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி தான் எனக்கு ஞாபகம். வீட்டில் கூட அந்த காலத்தில் கூட வந்து எந்த ஒரு பொருளை வீட்டில் இல்லைன்னா கூட அது இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்களாம், நிறைஞ்சிருக்கு போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். நம்ம வீட்டில் ஒரு அக்கா வந்து ஒர்க் பண்ணாங்க இங்கே துபாயில், அப்போ அந்த அக்கா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க அது இல்லைம்மா இது இல்லைம்மான்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு வீட்டில் எல்லாமே இருக்குது, அப்படி உங்களுக்கு ஏதாவது வாங்கினா கூட அதை வாங்கி வைங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து நான் சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா, இது வந்து இது கிடையாது, லைக் மூட நம்பிக்கை கிடையாது, இது வந்து நல்ல விஷயந்தான், எப்போவுமே வந்து இல்லைன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு. ஸோ யார் என்ன நினச்சா என்ன, நம்மளோட மைண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஸோ இனிமேல் லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம், நடந்துருச்சு பார்த்துக்கலாம், எல்லாமே நல்லா தான் இருக்குது, நல்லா தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளோட மைண்டில் எப்பயும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஓவர் திங்க் பண்ணுறதுக்கும் இப்போ நம்ம நல்லா தான் இருக்கோம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணோன்னா நிஜமாகவே நம்ம நல்லா தான் இருக்கோம், இனிமேல் அதை விட ரொம்ப நல்லா இருக்க போகிறோம். எனக்கு பாடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. செழித்தையும் தமிழி ஒளி.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. சின்ன வயசுல எங்கள் அம்மா வந்து நிறைய எனக்கு சொல்லுவாங்க, நீ போய் கர்நாடிக் மியூசிக் வந்து கற்றுக்கோ, பரதநாட்டியம் கற்றுக்கோ, அது கற்றுக்கோ, இது கற்றுக்கோன்னு. ஒரு ஸ்கூலில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன், ஆனால் எல்லாமே அறகுறை. ஸோ அப்புறம்லாம் லெட்டரும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், சே கற்றுக்கிட்டே தான் கற்றுக்கிட்டோம், அதை வந்து நம்ம கொஞ்சமாவது ப்ராப்பராக கற்றுக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஏன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் மியூசிக் லவராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் வந்து காத்துட்ருக்கு. இந்தியாவில் கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கும் ஒரே மியூசிக் பேண்ட் வந்து அகம் பேண்ட். ஸோ அவங்க துபாய்க்கு வராங்க. செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் வந்து இந்த கிராண்ட் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களோட ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு கூட சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ டிக்கெட்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணணும் அப்படின்னா platinumplus.ae போயிட்டு நீங்கள் டிக்கெட்ஸை வந்து ப்ரீ புக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஈவெண்ட்டுடைய அஃபீஷியல் ரேடியோ பார்ட்னர் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, இந்த நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு தான் மதுவோட ஷோல நான் கூட சொல்லிட்டு இருந்தேன்ல, லைஃப்ல எப்பயாவது ஒரு பிரச்சனை வந்தா ஓகே, எப்பயுமே பிரச்சனை வந்துட்டு இருந்தா அது எப்படி அப்படி ஒரு பாயிண்ட்ல வந்து பழகிடும், என்ன இன்னைக்கு பிரச்சனையே வரல காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெக்கேஷன் போற டைம்லலாம் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த வாட்டையாவது இந்த ஒரே ஒரு பிளான் தான் இருக்கு, அதை போயிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் மன நிம்மதியை தேடி போகலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஃப்ளைட் ஏறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10-15 கால் வந்துடும், ஒரு 1000 ப்ராப்ளம் வந்துடும், அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்கே என்ஜாய் பண்ணுறது, எங்கே நிம்மதியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலி அப்படி தான் ஆச்சு எனக்கு. ஒவ்வொரு டைமு துபாய் வந்த நாள்லேருந்து எப்போவுமே ஊருக்கு போகும்போது ஒரு 10-15 பஞ்சாயத்தோடு தான் போவோம் வருவோம். ஸோ என்னடா அது அப்படின்னு. ஸோ இது உங்களுக்கும் அது நடந்திருக்கும்ல, லைஃப்பில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்கும்போது வேர்ல்டுலே பிக்கஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிப்போம். அதை சால்வ் பண்ணவே முடியாது, நைட்டு தூங்க முடியாது, நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கும் போது அந்த தாட் தான் இருக்கும், வாட் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம், அப்படியே டைம் பாஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ 1 இயர் லேட்டர் அந்த சுச்சுவேஷன் அப்படி திரும்பி பார்க்கும்போது என்ன, இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சாட்டை அண்ணா கூட சொல்லிட்டு இருப்பார்ல, லெஃப்ட் ஹேண்டில் கிடையாது, லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட் ஃபிங்கரில் நம்ம டீல் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிருக்கும் இல்லையா. லேட்டராக அதை திரும்பி பார்க்கும்போது பிகாஸ் டைம் அந்த டைமோட அந்த வேல்யூவெல்லாம் இருக்குது இல்லையா, அது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து இம்மிடியேட்டாக வந்து சால்வ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. அதனால் ஓவராக அது மேலே ப்ரெஷர் போடக்கூடாது அப்படின்னு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு இந்த லைஃப் லெசன்ஸ் பற்றி பேசும்போது சொல்லணும்னு தோணுச்சு. சில ஆன்சர்ஸ்க்கு டைம் வேணும், சில பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் தள்ளிடுங்களேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அந்த ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லணும். சில முடிவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப்பில் நமக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு இல்லையா. அப்புறம் சில காயங்களுக்கு உடனே சரியாயிடணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது, அந்த ஒரு ஹீலிங் டைம் வந்து வேணும். நம்ம கண்ட்ரோலில் வந்து எல்லா விஷயமும் இருக்கணும் அப்படின்றது நினைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டாலே வந்து போதுமானது நான் நினைக்கிறேன். லைஃப்பில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க, அட இருக்கவே வேண்டாம், அதுதான் என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இல்லையா, அந்த 3 கூட வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ இவ்வளவு தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த ஒரு விஷயம். அண்ட் இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆச்சு, உங்களோட ஃபீட்பேக்லாம் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்னும் ஷோ முடியலை, இன்னும் வந்து உங்களுக்கு நான் பாய் சொல்ல வரேன் இந்த பாட்டுக்கு அப்புறமா. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ தமிழ் மியூசிக்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242. ஓகே, வீட்டுக்கு போலாமா? அன்புடன் நான் ரியா. ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டே பாருங்களேன். நமக்கு பிடிச்சவங்க தான் நம்ம கூட இருக்கும்போது அவங்க கூட நம்ம பயங்கரமாக சண்டை போடுவோம். ஐயோ நீ என்ன இருக்க அப்படின்ற மாதிரிலாம். எக்ஸாம்பிள், கூட ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், அப்படி திட்டமும் அப்படி சண்டை போடுவோம். பட் அவங்க கொஞ்சம் நம்மளை விட்டு தள்ளி போயிட்டாங்கன்னா, சே அவன் அவ்வளோ சண்டை போட்டிருக்க வேண்டாம், அவங்கள வந்து அவ்வளோ திட்டிருக்க வேண்டாம், அவங்கள அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணலை. ஆக்சுவலி அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா தான் இருக்கும். அவ்வளோ அதை நம்ம எக்ஸாஜுரேட் பண்ணி மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பி ஒரு மாதிரி பண்ணியிருப்போம். அப்புறம் சே நம்மளும் நல்லவன் தானா, நம்மளும் நல்லவ தானா, நம்ம ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம்ல. ஸோ சட்டு புட்டுன்னு ஒருத்தவங்களை வந்து காயப்படுத்துறதோ இல்லை தேவையில்லாமல் அதை பற்றி யோசிக்கிறதோ நம்ம எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் நினச்சி பார்த்தாலே ஓ மை காட் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலி சொல்லுவாங்கள்ல, நம்மளோட சர்க்கிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட வந்து ஒரு 2-3 பேர் இருந்தாலே அவங்க வந்து பீஸ்ஃபுல் மைண்டோடு இருக்காங்க அப்படின்னா அது நமக்கும் அந்த வைப்ரேஷன்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானமோ என்னமோ. அண்ட் எனிவேஸ், இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்டே ஷேர் பண்ணுச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன், அங்கே வந்துட்டு ஒரு ஹாய் பை சொல்லலாம். நம்ம ஷோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அண்ட் 89.4 தமிழ்எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எங்கேயாவது போயிட்டு இருந்தீங்கன்னா சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆங்க. எங்கே போனாலும் வந்தாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு, ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பாய்.
6: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் விஜயின் லண்டன் பயணத்தில் 15,300,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆலைகள், உலகளாவிய திறன் மையங்களை நிறுவ ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகின. சிக்மா டெக்னாலஜி நிறுவனம், ஏர்ன்ஸ்ட் மற்றும் யங் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. திமுக

0: முப்பெரும் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக இன்று நடைபெறவிருந்த திமுக முப்பெரும் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்தார். மேலும் இன்று மாலை நடைபெறவிருந்த நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. முப்பெரும் விழாவுக்கான திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த அண்ணா பிறந்தநாள் விழாவிலும் மு க ஸ்டாலின் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தாம்பரம் மாநகராட்சியில் டெண்டர் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக அறப்போர் இயக்கம் வெளிப்படுத்தியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சியில் டெண்டர் கோரப்படும் முன்பே 45.90 கோடி பணிகளை முடித்ததாக அறப்போர் இயக்கம் புகார் தெரிவித்துள்ளது. டெண்டர் முறைகேடு அம்பலமானதை தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தாம்பரம் மாநகர ஆணையராக சரண்யாவை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆவடி மாநகராட்சி ஆணையர் சரண்யாவுக்கு கூடுதல் பொறுப்பாக தாம்பரம் மாநகராட்சி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பி சுகந்தி, தாராபுரம் இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ப லட்சுமணன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவிகா அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரிகள் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தனர். அதன்படி தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மதுராந்தகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ப லட்சுமணன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக பி சுகந்தி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திமுக வேட்பாளர்கள் பரந்தாமன் மற்றும் சுகன்யா ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். யுபிஐ வழியாக 2,000 ரூபாய்க்கும் மேல் மேற்கொள்ளப்படும் பண பரிவர்த்தனைகளுக்கு வணிகர்கள் 0.4% கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று இந்திய தேசிய கட்டணக் கழகம் அறிவித்துள்ளது. இந்த கட்டணங்கள் அக்டோபர் 15 முதல் நடைமுறைக்கு வருகின்றன. இதேவேளை இந்த கட்டணத்தை வணிகர்கள் வாடிக்கையாளர்கள் மீது சுமத்தாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வணிகர் தள்ளுபடி விகிதம் என்று அழைக்கப்படும் இந்த கட்டணம் ஒரு பரிவர்த்தனைக்கு அதிகபட்சம் 300 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒரு வணிகருக்கு 75,000 ரூபாய் அல்லது அதற்கும் அதிகமான தொகை யுபிஐ மூலம் செலுத்தப்பட்டாலும் அதற்கான கட்டணம் 300 ரூபாய்க்கு மிகாது என்று இந்திய தேசிய கட்டணக் கழகம் தெரிவித்துள்ளது. இந்த கட்டணங்கள் 6 மாதங்கள் முதல் 1 ஆண்டு வரையிலான கால இடைவெளியில் மறு ஆய்வு செய்யப்படும். பயங்கரவாதத்தை எதிர்ப்பது போல ஏமாற்றுவது பாகிஸ்தானுக்கு புதிதல்ல என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதி மசூத் அசார் குறித்த தகவல் தெரிவிப்போருக்கான சன்மானத்தை 20 லட்சத்தில் இருந்து 70 லட்சமாக பாகிஸ்தான் அரசு உயர்த்தியிருப்பது கண் துடைப்பு நடவடிக்கை என்றும், பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது போல தந்திரமாக ஏமாற்றுவது பாகிஸ்தானுக்கு ஒன்றும் புதிதல்ல எனவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தானின் இத்தகைய கண் துடைப்பு நடவடிக்கைகளும் மக்களை ஏமாற்றும் செயல்களும் ஒன்றும் புதிதல்ல, கடந்த காலங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை நாம் பார்த்திருக்கின்றோம் என்றார். பயங்கரவாதத்துக்கு அரசாங்கமே ஆதரவளிக்கும் ஒரு நாடு இத்தகைய அறிவிப்பை வெளியிடுவது, அதுவும் ஒரு போலி அறிவிப்பை வெளியிடுவது எவ்வளவு அர்த்தமற்றது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் எனவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டில் இலங்கை பொருளாதாரம் 4.2% நேர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய தேசிய கணக்கு மதிப்பீடுகளின்படி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30 வரையிலான காலப்பகுதியில் இந்த பொருளாதார வளர்ச்சி பதிவாகியுள்ளது. 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் 5.1% பொருளாதார வளர்ச்சி பதிவாகியிருந்த நிலையில் அதற்கமைய 2ஆம் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி வேகம் 4.2% வரை குறைவடைந்துள்ளது. 2ஆம் காலாண்டில் கைத்தொழில் துறை 7.3% குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ள அதேவேளை சேவைத்துறை 2.7% வளர்ச்சியடைந்துள்ளது. எவ்வாறாயினும் விவசாயத்துறையில் 2.3% பின்னடைவு பதிவாகியுள்ளது. கைத்தொழில் துறையின் வளர்ச்சிக்கு சுரங்க மற்றும் அகழ்வாராய்ச்சி தொழில், கட்டுமானத்துறை, மற்றும் மின்சாரம், எரிசக்தி விநியோகத் துறைகளின் வளர்ச்சி முக்கிய காரணியாக அமைந்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: இந்திய பயணிகளுக்காக இலவச விசா வழங்கும் முன்னோடி திட்டத்தை அபுதாபி அறிமுகப்படுத்தியுள்ளது. அபுதாபி கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையின் சர்வதேச செயற்பாடுகளுக்கான இயக்குநர் அப்துல்லா யூசுப் அரேபியன் டிராவல் மார்க்கெட் 2026 நிகழ்வில் இதனை தெரிவித்தார். இந்திய பயணிகள் அபுதாபிக்கு வருவதற்கு அதிகரித்த பயணச் செலவு மிகப்பெரிய தடையாக இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்திய வர்த்தக பங்குதாரர்களிடம் இருந்து நேரடியாக பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். பருவகால இன்ஃபுளுவன்சா தடுப்பூசிக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் முன்னுரிமை குழுக்களில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஹஜ் உம்ரா பயணம் மேற்கொள்ளும் நபர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். 2026-27 ஆண்டுக்கான தேசிய தடுப்பூசி பிரச்சாரத்தை சுகாதார அதிகாரிகள் விரிவுபடுத்தியுள்ள நிலையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட முன்னுரிமை பட்டியலில் கர்ப்பிணி பெண்கள், 6 மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய குழந்தைகள், முதியவர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் நீண்டகால உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்களும் இடம்பெற்றுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: சவுதி அரேபியாவில் உள்ள கமீஸ் முஷாயித் அப்ஹா மற்றும் தாயிஃப் பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் சார்ந்த கட்டமைப்புகள் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களை கத்தாரின் வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் வெட்கக்கேடான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் என்றும் பொதுமக்களின் உயிர்களை முற்றிலும் புறக்கணிக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்கள் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இவை சவுதி அரேபிய ராஜ்யத்தின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் செயலும் சர்வதேச சட்டத்தை தெளிவாக மீறும் நடவடிக்கையுமாகும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய எரிசக்தி அமைச்சர் கிறிஸ் போவன் அடுத்த வாரம் சவுதி அரேபியா செல்கின்றார். அந்நாட்டு எரிசக்தி அமைச்சரான இளவரசர் அப்துல் அசீஸ் பின் சல்மானை அவர் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற கவலை அதிகரித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் தொடங்கிய அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக எரிசக்தி விநியோகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ளவும் தனது எரிபொருள் கையிருப்பை உறுதிப்படுத்தவும் கான்பரா அரசு விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு கட்டமாகவே ஆஸ்திரேலிய எரிசக்தி அமைச்சர் அடுத்த வாரத்தில் சவுதி அரேபியா செல்கின்றார். பூமியின் சுற்றுப்பாதையில் ஒரு விண்வெளி ஆயுதத்தை அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இத்தகைய தாக்குதல் திறன் கொண்ட ஆயுதம் தங்களிடம் இருப்பதை அமெரிக்கா வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது இதுவே முதன்முறையாகும். எதிரிகளின் நடவடிக்கைகளில் இருந்து அமெரிக்க படைகளை பாதுகாப்பதற்கு இந்த சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட ஆயுதம் அவசியமானது என அமெரிக்க விமானப்படை செயலாளர் ட்ராய் மெயின் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 59 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலியா 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 294 ஓட்டங்களை பெற்றது. மேட் ரென்ஷோ அதிகபட்சமாக 109 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். கூப்பர் கொனோலி 51 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். 295 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ஜிம்பாப்வே 45.1 ஓவரில் 235 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய ஆஸ்திரேலியா 59 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. மேட் ரென்ஷோவின் முதல் ஒருநாள் சர்வதேச சதமும் இரு இன்னிங்ஸ்களில் கூப்பர் கொனோலியின் 2வது அரைச்சதமும் இணைந்து ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா போட்டித்தன்மையுள்ள மொத்த ஓட்ட எண்ணிக்கையை பதிவு செய்ய வழிவகுத்தன. ஜிம்பாப்வேயின் நியூமன் நியாம்ஹூரி தனது கிரிக்கெட் வாழ்க்கையின் சிறந்த பந்துவீச்சாக 5 விக்கெட்டுகளுக்கு 62 ஓட்டங்கள் என்ற பெருவீற்றை பதிவு செய்தார். இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணியை 300 ஓட்டங்களுக்கு கீழ் கட்டுப்படுத்துவதில் அவரும் முக்கிய பங்காற்றினார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் ஆஸ்திரேலியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: 89.4. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
1: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: I'm scared of the voices, of the click, of the beat, of the music I've been hearing online. Pause.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாச்சா.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: You are listening to 89.4.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் பாட்டாச்சு கேட்போம்.

0: கேதல.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर यस सर
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா 89.4
4: ஏ சண்டி குதிரை வாண்டி எதிரே.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு
1: பாடுவாங்களே.
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
2: 89.4 தமிழ் எஃப் எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.